கிலோஹெட்ஸிலும் 103 மெகாஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 10 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 12 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 26 தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் 5 மணி 57 நிமிடம்.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் இபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு

0: நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 6:02. நாம் இணைந்திருப்பது காலை தென்றல் நிகழ்ச்சியோடு. உங்கள் நாளை புத்துணர்ச்சியோடும் புன்னகையோடும் தொடங்க வைக்கும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் உங்க ஆர்ஜே சுஜி. முதலில் கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் இன்று குரல் எண் 28, அதிகாரம் நீத்தார் பெருமை. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து, மறைமொழி காட்டிவிடும். மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை, உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளை காட்டிவிடும். மீண்டும் ஒருமுறை, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து, மறைமொழி காட்டிவிடும். பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை, உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளை காட்டிவிடும். நாம் இனி கேட்கலாம் ஆகா.

0: நேர்கள் இணைந்திருப்பது காலை தன்றல் நிகழ்ச்சியோடு. காலை தன்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned. நலமே விளைக காலை 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் முன் செல்லடா திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். காலை 8:50 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி பகுதியில் மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இன்று தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்கள் வழங்கும் நேர்முகம் நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேனி வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சார்ந்த எம் ஆனந்த் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 9:15 மயிலரக நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. 10:00 மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு பகுதியைச் சார்ந்த நேர்கள் பங்கு பெற்று விருப்ப பாடல்களை காற்றலைகளில் உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, FM 103 அனைத்து நிகழ்ச்சிகளையும் அழகான பாடல்களையும் கேட்டு ரசிக்க தவறாதீர்கள். இனி கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
3: கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
4: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34°C முதல் 35°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C முதல் 26°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 75% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60% முதல் 65% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும்.
1: வேளாண் அறிவுரைகள் சில.
4: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 4 முதல் 8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். விதையை கார்பன்டசம் பூஞ்சணக்கொல்லியுடன் 2 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி பாடுவாசி

0: விதைக்கவும்.
1: தொடர்ந்து மழை பெற வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்பிருப்பதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கலாம். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சளை நடவு செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும்.
0: தென்னை மரத்தை சுற்றி உள் உட்சாய்வு வட்டவடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். அதிக வெப்பநிலை காரணமாக ரூகோஸ் வெள்ளை ஈ தாக்கம் அதிகரிக்கிறது. ரூகோஸ் சுருள் ஈ மேலாண்மை செய்ய இனி கூறும் மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். வேர் வாடலுக்கான மேலாண்மை முறைகள்: பரிந்துரைக்கப்பட்ட உரங்களுடன் 50 கிலோ தொழு உரம் இடவும். 1 மாதத்திற்கு அசோஸ்பைரில்லம் 200 கிராம், பாஸ்போபாக்டீரியா 200 கிராம், வேர் உட்பூசணம் 100 கிராம், பேசிலஸ் சப்டலிஸ் 200 கிராம், ட்ரைகோடர்மா 200 கிராம் என்ற அளவில் 1 வருடத்திற்கு இட வேண்டும். வேர்பகுதியில் கோகோகான் 5 லிட்டர் திரவத்தை, 150 லிட்டர் தண்ணீர், 10 கிலோ வெள்ளம், 5 லிட்டர் தயிர், 500 கிராம் உப்பு சேர்த்து நன்கு கலக்கி பிறகு 5 முதல் 7 நாட்கள் வைத்து வளர்ந்த பிறகு 2 லிட்டர் நுண்ணுயிர் கலவையை எடுத்து 8 லிட்டர் தண்ணீருடன் கலந்து நன்கு கலக்கி வேர்பகுதியில் ஊற்ற வேண்டும். 3 மாத இடைவெளியில் கோகோகான் ஊற்றவும். இலைக்கருகள் தென்பட்டால் வேர் மூலம் 3 மில்லி ஹெக்னகோனசோல் 200 மில்லி தண்ணீருடன் கலந்து செலுத்தவும். கோடைக்காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
2: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மழை பற்றாக்குறையின் போது கடைபிடிக்க வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை உத்திகளை பற்றி கூறியுள்ளது. பண்ணைக்குட்டைகளை தூர்வாருதல், நீர் சேமிப்பு அமைப்புகளின் வரப்பினை மேம்படுத்துதல் போன்ற நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மழைப்பொழிவு காலங்களில் நீரை சேமிப்பதுடன் மழை குறைவான காலங்களிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க ஊடுபயிர் சாகுபடி, அகன்ற பாத்தி அமைப்பது மற்றும் பயிர் எச்ச மூடாக்குகளை பயன்படுத்த வேண்டும். சரியான வடிகால் முறைகளை பின்பற்றி பண்ணைக்குட்டைகளில் நீரை சேமிப்பதன் மூலம் உயிர்காக்கும் பாசனத்திற்காக பயன்படுத்த முடியும். சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலமும் நீரை சேமிக்கலாம். விதை கடினப்படுத்துதல்: சோளம், கேழ்வரகு போன்ற விதைகளை 2% பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். கம்பிற்கு 2% பொட்டாசியம் குளோரைடில் 10 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். நிலக்கடலைக்கு 0.2% கால்சியம் குளோரைடில் 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர வைக்க வேண்டும். பச்சை பயிருக்கு 0.1% மாங்கனீஸ் சல்ஃபேட் அல்லது 0.1% துத்தநாக சல்ஃபேட்டில் 6 மணி நேரம் நிழலில் உலர வைக்க வேண்டும். நிலக்கடலை மற்றும் சிறுதானியங்களை விதைக்கும் பொழுது டிராக்டரில் இணைக்கப்பட்ட விதைப்பு கருவி மூலம் விதைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. பண்ணை குட்டைகளிலிருந்து பயிரின் முக்கிய பருவநிலைகளில் உயிர்காக்கும் நீர்ப்பாசனம் வழங்க பரிந்துரைக்கப்படுகிறது. வறட்சியை தாங்கும் திறனை மேம்படுத்துவதற்காக பயிர் வகைகளான நிலக்கடலை, மக்காச்சோளம் மற்றும் கரும்பு ஆகியவற்றிற்கு இலை வழி தெளிப்பு முறையை பயன்படுத்த வேண்டும். பயிர் உண்டர் 2 கிலோ 1 ஏக்கருக்கு, நிலக்கடலை ரிச் 2 கிலோ 1 ஏக்கருக்கு, பருத்தி பிளஸ் 5 கிலோ 1 ஏக்கருக்கு, மக்காச்சோளம் மேக்சிம் 3 கிலோ 1 ஏக்கருக்கு தெளிப்பாக பயன்படுத்த வேண்டும். வறட்சியை தாங்கும் தன்மையை அதிகரிக்க 10 நாட்கள் இடைவெளியில் 1% PPFM இலை வழி தெளிக்க வேண்டும். தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் தாவர வளர்ச்சி பருவத்தில் 0.5% பொட்டாசியம் குளோரைடை இலை வழி தெளிக்க வேண்டும். பருத்தியில் அதிகப்படியான தாவர வளர்ச்சியை தடுக்க செடி வளர்ந்த 45 மற்றும் 60 நாட்களில் 250 PPM என்ற அளவில் மெபிக் வாட் குளோரைட் தெளிக்க வேண்டும். குறுவை பருவத்தில் குறுகிய கால மற்றும் நீடித்த வறட்சி சூழ்நிலையில் விதை சுத்திகரிப்பு தவிர தாவர நிலையில் 1% பொட்டாசியம் குளோரைட் அதனுடன் CCC PPM என்ற அளவில் இலை வழி தெளிப்பதன் மூலம் உலர் விதை நீர்ப்பாசனம் செய்யப்படாத தாழ்நில நெல் வறட்சியை குறைக்க முடியும். வறட்சி மற்றும் அதிக வெப்பநிலை அழுத்தத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க

0: ஆக டிஎன்ஏயு கிராப் ஷைன் என்ற பயிர் ஊக்கியினை இலை வழியாக பயன்படுத்த வேண்டும். நெல்லுக்கு விதை நேர்த்தி செய்ய 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி என்ற அளவிலும், இலைவழி தெளிப்பிற்கு 1 லிட்டர் 1 ஏக்கருக்கு என்ற அளவிலும், தெளிப்பிற்கு 200 லிட்டர் 1 ஏக்கருக்கு என்ற அளவில் பூக்கும் பருவங்களில் பயன்படுத்த வேண்டும். ராகி, பச்சை பயிறு மற்றும் தக்காளிக்கு பரிந்துரைக்கப்படும் அளவு விதை நேர்த்தி செய்ய 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவிலும், இலைவழி தெளிப்பிற்கு 0.5 லிட்டர் 1 ஏக்கருக்கு என்ற அளவிலும், தெளிப்பதற்கு 200 லிட்டர் 1 ஏக்கருக்கு என்ற அளவிலும் பூக்கும் நிலையில் தெளிக்க வேண்டும். மரவள்ளி கிழங்கிற்கு பரிந்துரைக்கப்படும் அளவு விதை நேர்த்தி செய்ய 2.5 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவிலும், இலைவழி தெளிப்பிற்கு 0.5 லிட்டர் 1 ஏக்கருக்கு என்ற அளவிலும், தெளிப்பிற்கு 200 லிட்டர் 1 ஏக்கருக்கு தெளிக்கும் நிலைகள் நடவு செய்த 30 மற்றும் 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். இதன் மூலம் இனப்பெருக்கத்திறன் மற்றும் தானிய நிரப்புதலின் சதவிகிதம் அதிகரிக்கிறது. மூடாக்கிடுதல் மற்றும் புழுதி மூடாக்கினை பின்பற்றலாம். கசிவு நீர் குட்டை மற்றும் நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை புனரமைக்க வலியுறுத்தப்படுகிறது. கால்நடை முகாம்களை ஒருங்கிணைத்து கால்நடைகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் வழங்க வேண்டும். ஒருங்கிணைந்த விதை மேலாண்மை தொழில்நுட்பங்களை அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். உரங்களின் அளவை குறைக்க உரங்களை தூவாமல் இடமிட்டு பயன்படுத்தும் முறையை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறது. ஈரப்பத அழுத்தத்தின் முக்கிய வளர்ச்சி நிலையில் டிரான்ஸ்பரண்டுகள் தெளிக்கப்படுகின்றன. ஈரப்பத அழுத்தத்தின் போது நீராவி போக்கு தடுப்பான்களை தெளிக்க வேண்டும். மரம் மற்றும் பூப்பயிர்களுக்கு நீர்ப்பாசன செயல்திறனை மேம்படுத்த சொட்டு நீர் பாசனம் பரிந்துரைக்கப்படுகிறது. தழைக்கூளம் இடுவதால் நீர் இழப்பை குறைக்க உதவுகிறது. தென்னையில் படுகையை சுற்றி தழைக்கூளம் இடுவதன் மூலம் நீர் சேமிப்பை அதிகரிக்க உதவும்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: குளிர்பதன கிடங்கு அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இந்த பொருளுக்கு மட்டும் அப்படின்ட்டு இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்குண்டான ஒரு கிளைமேட்டை, ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்கறது இதோட தொழில். நாங்கள் ஆங்கிலத்தில் தான் என்ன சொல்லணும்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் கிளைமேட் கிரியேட்டர்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த டெம்பரேச்சர் இருக்கணும், வெப்பநிலை இருக்கணும், ஒரு காலச்சூழல் இருக்கணும், ஒரு ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னா.
3: குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம்.
1: கேட்டு பயன் பெறுங்கள்.
4: இன்று காலை மணி 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் முன் செல்லடா திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம். இனி தொடர்வது 6:45 மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனா்.

0: நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

0: இருவரிச் செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா, கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், 6:55. காலைத்தென்றல் நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல் ஒலிக்க இருக்கிறது. வைரமுத்து வரிகளில், KJ யேசுதாஸ் மற்றும் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில் தென்றலை என்னை தொடு திரைப்படத்திலிருந்து.

0: காலைத்தன்று நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நினைவிற்கு இன்று காலை 7:30 முன் செல்லடா. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே சுஜி.

0: சூப்பரா மூணு பாட்டு கேட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் கேட்ட பாட்டு புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை இளையராஜா. இரண்டாவதாக கேட்டு ரசிச்சோம் அழியாத கோலங்கள் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை சலீல் சௌத்ரி. மூன்றாவதாக கேட்டு ரசிச்சோம் உன்னை தேடி வருவேன் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, ரமேஷ் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி. இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ, உகாண்டா நாடுகளின் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும், இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரியவந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும், மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும்

0: வேண்டுமென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப்கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 அடி உயரத்தில் 65 கேபின்களில் 7 மணி நேரம் சிக்கித் தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்பு பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்பு பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதையடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 100,000 ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள்

0: நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேடியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

0: லேட் அணிஞ்சிருக்கிறீங்க. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகும். திருப்பூரில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் ஈரோடில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு பகுதியில் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகும்னு சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம்.
1: சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு
2: குட் மார்னிங் ஆபிசர்.
1: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்றைக்கான கேள்வி, போலி செய்திகள் மற்றும் ஆன்லைன் பண மோசடிகள் குறித்து பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்க உதவும் மத்திய அரசின் இணையதளத்தின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற FB பேஜ்ல நாம போட்டிருக்கிற போஸ்டுக்கு கீழே கமெண்ட்லையும் ஆன்சர் பண்ணலாம்.

வெற்றி விழா திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் ராஜஸ்ரீ. நேர்களே, இன்று முற்பகல் வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் 11:30 சாய்வு நாற்காலி பகுதியில் மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இன்று தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. இனி தொடர்வது முன் செலடா.

0: இன்றைய நிகழ்ச்சியில் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை.
1: இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா சின்ன சின்ன தோல்விகள் கூட, சின்ன சின்ன தடைகளை கூட பெரிய தடைகளாகவும் பெரிய தோல்விகளாகவும் எடுத்து தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுறதா நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்கள் மத்தியில நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல எனக்கு மட்டும் இல்ல என்னோட வயதில் இருக்கிறவங்கள அனைவருக்கும் இந்த மாதிரி நிறைய தடைகள் இருந்துரும். இன்னைக்கு விமலா வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்பிஏ, எம்ஃபில், பிஹெச்டி, அது போக தமிழக அரசின் வந்து டிஓஎம், அப்புறம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் புக் கீப்பிங் பாஸ் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு பல அரசு திட்டங்களோட ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறேன். தமிழக அரசின் வந்து பாத்தீங்கன்னா நுகர்பொருள் வாணிப கழகத்துல உதவி மேலாளர், துணை மேலாளர், மண்டல மேலாளர் பொறுப்பாக சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கிறேன். அன்று 2010 நடந்த செம்மொழி மாநாட்டிற்கு வந்து அவர்களுடன் பணிபுரிந்து சிறப்பாக பணியாற்றியதற்கு எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கு. தமிழக அரசின் எக்ஸலன்சி அவார்டு நான் வாங்கினேன். இந்த அவார்டுக்கெல்லாம் பின்னாடி எனக்கு வந்து சாதாரணமா இந்த இடத்துக்கு நான் வந்துடல. என்னோட கல்வியில் ஏற்பட்ட தடைகளை மீறி, எனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிசிக்கலா வந்து இருக்கிற தடைகளை மீறி, எனக்கு லாங்குவேஜ் வந்து தெரியலங்கிற தடைகளை மீறி ஒரு சக்சஸ்ஃபுல்லா பர்சனா இருக்கிறோம் அப்படின்னா அந்த தடைகளை நம்ம எப்படி எதிர்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியமா நம்ம பார்க்கணும். உங்களுக்கும் தடைகள் இருக்கும்போது நீங்க இப்படிதான் இதை கடந்து வரணும்னு தான் நான் நினைப்பேன். அப்படி என்ன உங்களுக்கு கல்வியில தடை? நான் கல்லூரி வந்து என்னோட கிராமத்துல இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. முதன் முறையாக கிராமத்தை விட்டு நான் வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்கு வரேன். எனக்கு சிட்டி வாழ்க்கை பழக்கமே இல்லை. எங்களுக்கு தோட்டத்து வாழ்க்கை தான் பழக்கம். அப்படி வரும்பொழுது நான் கோயம்புத்தூர்ல படிக்கிறேங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சேன். எனக்கு அப்ப தமிழ் மீடியம் படிச்சதுனால எனக்கு ஆங்கிலம் சுத்தமாவே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் வந்து ஆங்கிலம் சொல்லி கொடுக்கும் வயசே பாத்தீங்கன்னா ஏபிசிடி ஸ்டார்ட் ஆகதே 3rd கிளாஸ்ல இருந்துதான். சோ அட் மேக்சிமம் அங்க 10th கிளாஸ் வரும்போது எங்களால இங்கிலீஷ் படிக்க முடியும். ஆனா அதுக்கு உண்டான முழு அர்த்தங்கள் தெரியுமா, எங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள் பேச தெரியுமாங்கறதெல்லாம் சுத்தமாவே இல்லதான். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா ஆங்கிலம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தான் பழக்கம் இருந்தது. மத்த சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம தமிழ்ல தானே படிக்கிறோம். அதனால எல்லாருக்கும் இருக்கிற அதே பிரச்சனை. எனக்கும் கல்லூரி வரும்போது வந்து ஆங்கிலம் தெரியாததுனால எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. ஒரு பக்கம் லாங்குவேஜ் இஷ்யூஸ், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் 1st ஆண்டு சேர்ந்து படித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க, உங்களுக்கு மூளையில கீழே ஒரு சின்ன கட்டி இருக்குது, அது போக ஒரு சளி மாதிரி கட்டிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த காலகட்டத்துல வந்து எனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலகட்டம். என்னோட மூளை அமைதியா வச்சுக்கணும், நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கலாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி என்னோட கல்லூரியில அப்பெல்லாம் வந்து போய் பிரிஞ்சறிங்க, எப்ப இருந்தாலும் 75% அட்டனன்ஸ் முக்கியம் இல்லைங்களா. எனக்கு அந்த 75% அட்டனன்ஸ் இல்லாதனால நான் போயிட்டு உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த இயர்ல போயிட்டு கல்லூரியில கேக்குறேன், நான் படிச்சு நான் எக்ஸாம் எழுதுறேங்க. அப்ப சொல்றாங்க உங்களுக்கு அட்டனன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன் நான் அட்டனன்ஸ் இல்லன்னு தான் தெரியுதே தவிர எனக்கு அந்த அட்டனன்ஸ் இல்லாதனால எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இயரே கண்டினியூ பண்ண முடியலங்கிறது தெரியலீங்க. அப்ப மேடம் சொல்றாங்க, சாரி உன்னால ஃபர்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ண முடியல, பிகாஸ் 2 செமஸ்டர்லயுமே உனக்கு அட்டனன்ஸ் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னால அதை ஏத்துக்கவே முடியல. வந்த வீட்டுல ஒரே அழுக, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு யூனிவர்சிட்டியோட ப்ரொசீஜர், அதுக்கு நாம ஒண்ணும் சொல்ல முடியாது. கல்லூரியோட ப்ரொசீஜர், ஆனா அதை புரிஞ்சிக்க கூடிய மனநிலையில நான் இல்லைன்னு தான் அன்னைக்கு நான் நினைக்கிறேன். நான் போக மாட்டேன் இனிமே அந்த கல்லூரிக்கு, ஆனா நான் படிக்கணும். எங்க வீட்டுல ஒரு புறம் என்ன சொல்றாங்க, நீ 1 இயர் ரெஸ்ட் எடுத்துட்டு படி, உனக்கு ஈஸியா இருக்கிற படிப்பா படி அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து அதே படிப்பை கண்டினியூ பண்ணணும், ஆனா வந்து 1 இயர் ரெஸ்ட் எடுக்க விருப்பம் இல்ல. டிஸ்கண்டினியூ பண்றதே எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்குது. ஏன்னா நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போய் ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ந்தேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2nd இயர்ல இருப்பாங்க, நான் மட்டும் 1st இயர்ல இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக வீட்டுல. என்னோட பெரிய அக்கா பெரிய அண்ணன் தான் எங்களை முழுக்க முழுக்க பாத்துக்கிட்டாங்க. என்னோட மாமா, ஏன்னா அப்பா இறந்துட்டாங்க, அம்மாவுக்கு வந்து சுத்தமாவே படிக்கல, விவசாயத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. எங்க அம்மா எங்களோட கிராமத்துல விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல எங்க பெரிய அண்ணன் சொல்றாங்க, ஜூனியர்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேற மாதிரி ஆட்கள் கிடையாது, போய் ஒழுங்கா படி, அதே காலேஜ்ல படிக்க போய் படிக்கணும்னு நினைச்சுன்னா போய் படி, இல்லைன்னா 1 வருஷம் ரெஸ்ட் எடு, உன்னை கொண்டு போய் நான் வேற காலேஜ்ல சேர்க்கறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம நான் திருப்பி அதே கல்லூரியில போயிட்டு அதே கோர்ஸ் 1st இயர் ஜாயின் பண்றேன். ஃபர்ஸ்ட் 6 மாசம் நான் யாருக்கிட்டுமே அவ்வளவா பேச மாட்டேன். என்னோட கிளாஸ்மேட் எல்லாம் இன்னமும் சொல்லுவாங்க, விமலா நீயா ஸ்பீக்கரா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நான் நிறைய மேடையில பேசுவேன் இப்போ. ஏன்னா அவங்க பார்த்த விமலா என்னன்னா அந்த 6 மாசம் 1 வருஷம் நான் பேசாம இருந்த பாருங்க, எனக்கு ரொம்ப ஷையா இருந்துச்சு. திருப்பி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எதிர்க்க லஞ்ச் டைம்ல பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2nd இயர்ல இருக்காங்க, 3rd இயர்ல இருக்காங்க, நான் அப்பதான் 1st இயரோ 2nd இயரோ இருக்கிறேன் போது எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருந்தது. அந்த மைண்ட் அமைதியா வச்சுக்கிறதுக்காக ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க எனக்கு. அது ஆல்மோஸ்ட் நான் 6 இயர்ஸ் கண்டினியூ பண்ண, அவ்வளவு வருஷம் கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.

பட் எங்க வீட்டு அந்த பயத்துல என்ன கண்டினியூ பண்ண வச்சாங்க. அதையும் மீறி அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்கண்டினியூ பண்ணி படிக்கும் போதுதான் அங்க ஒரு அழகான ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சா எனக்கு. நான் அழகு அழகுன்னு சொல்றது பூரா நீங்க எல்லாம் பிசிக்கலே எடுத்துக்க வேண்டாம், ஒரு ஆத்மாத்மமான உணர்வு பூர்வமான நல்ல விஷயங்களை கொடுக்கறது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அழகுன்னு தான் நான் நினைப்பேன். நம்மளுக்கு நல்ல வழியில கொண்டு போற அத்தனை நிகழ்வுகளும் அது ஒரு அழகான நிகழ்வா தான் எடுத்துப்பேன். அங்க என்னோட ஃப்ரெண்டு கிடைச்சாங்க எனக்கு, ஜெயந்தின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க ராமகிருஷ்ணா விமென்ஸ் காலேஜ்ல பிபிஏ ஹெச்ஓடியா இருக்கு. அந்த ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா என்ன வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல விமலா, நீ வந்து எங்களோட படி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களோட படிச்சு அவங்க வழிகாட்டுதலதான் நான் எம்பிஏ அப்ளை பண்ணேன். இப்ப தெரியுதுங்களா, அந்த ஒன் இயர் வந்து டிராப் அவுட் ஆகி இன்னும் ஒரு வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோட வழிகாட்டுதலோட நான் எம்பிஏ ஜாயின் பண்ணேன். ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் அப்போ வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணி யூஜி முடிச்சிருந்தேன்னா நான் எம்பிஏங்கிற கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சே இருக்காது. அப்படி ஒரு கான்செப்ட் நிஜமாவே நான் தேர்ட் இயர் வர வரைக்கும் எனக்கு தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் ஜெயந்தி இன்னைக்கு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு சொன்னாங்க, விமலா நம்ம முடிச்சிட்டு எம்பிஏக்கு அப்ளை பண்ணலாம், நம்ம யூனிவர்சிட்டியில வந்திருக்குது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, எங்களுக்கு அதை பத்தி எந்த அவேர்னஸும் இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன டிராப் அவுட்டும் தடைகள் கூட அடுத்துக்கு வர நல்ல விஷயங்களுக்கோ அப்படிங்கறது எனக்கு வந்து இப்ப புரியுது, அப்ப புரியல. அந்த ஃப்ரெண்டாலதான் நான் எம்பிஏ அப்ளை பண்ணேன். அன்னைக்கு எம்பிஏ வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டிங் கோர்ஸ், அதே மாதிரி ரொம்ப பிரஸ்டீஜியஸ் கோர்ஸா இருந்துச்சு. நான் சொல்றது 1995 சொல்றேன். தடைகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒன் இயர் டிராப் அவுட் வந்து நான் இன்னைக்கு நின்று இருந்தேன்னா இன்னைக்கு விமலா கிடையாது இந்த பொசிஷன்ல. அதனாலதான் எங்கிட்ட வர மாணவர்கள் யாராவது, நான் ஒன் இயர் 6 மாசம் பிரேக் ஆயிடுச்சுங்க, ஒன் இயர் பிரேக் ஆயிடுச்சுங்க, நான் 2 வருஷம் படிக்காம விட்டுட்டேங்க, எனக்கு போய் இப்ப எப்படி நான் போய் படிப்பேன்னு சொன்னா என்னோட ஸ்டோரியை முதல்ல சொல்லி அவங்களை நான் மோட்டிவேட் பண்ணுவேன்.

0: இதுவரை திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கிய உரை கேட்டோம்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு ஏ ஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

கொண்ட பஞ்சி மகள் ஒரு ஊதாப்பு, இசை பண்டுகள் வந்து ஊதாப்பு, இந்த கோல மகள் ஒரு

கேட்டு ரசித்த பாட்டு தாம்பத்தியம் ஒரு சங்கீதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன். நமக்கு இருந்த ஜி கே கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னா, கணேஷ் திருமுகையிலிருந்து கௌசல்யா தண்டபாணி, அன்புராணி சென்னையிலிருந்து சங்கர ஸ்ரீனிவாசன், பாண்டிச்சேரியிலிருந்து ராமகிருஷ்ணன், கொழுமகொண்டான் கோணமலை ஆனந்தன், பீடமல்லி வாசுதேவன், ராஜபாளையம் பிரபு, ஐயனார் முதுகுடி, சிறுமுகை சோமு கலைவாணி, அல்லிநகர மகாதேவன், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், மகேஸ்வரி, இந்து, மல்லீஸ்வரன், அபி, மூக்கனூர் சாமண்டிபுரத்திலிருந்து, திருப்பூர் சந்திரசேகர், தென் பொன்முடி நாகமணி, பிரேமா வெள்ளியங்கிரி, கருமத்தம்பட்டி, கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், அறந்தாங்கி விஸ்வம், பூபதி ராஜேந்திரன், மூக்கனூர்ல இருந்து இவங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஆன்சர்கள் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

0: செல்வி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: வாட்டர் ஹயாசிந்த் எனப்படும் ஆகாய தாமரை குளங்கள் மற்றும் ஆறுகளில் பச்சை விரிப்பாக அழகாக தோன்றலாம். ஆனால் ஆக்கிரமிப்பு தன்மை கொண்ட இந்த செடி மிக வேகமாக பரவி சில நாட்களில் முழு குளத்தையும் மூடி கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இதன் அடர்த்தியான படலங்கள் சூரிய ஒளி நீரின் மேற்பரப்புக்குள் ஊடுருவுவதை தடுத்து நீரில் மூழ்கியிருக்கும் தாவரங்கள் மற்றும் பாசிகளின் ஒளிச்சேர்க்கையை தடுக்கிறது. இந்த ஆக்கிரமிப்பு இனம் உள்ளூர் நீர்வாழ் தாவரங்களுடன் போட்டியிட்டு உணவுச் சங்கிலியை சீர்குலைக்கிறது. இதனால் நீரில் ஆக்சிஜன் அளவு குறைந்து மீன்கள் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. மேலும் நீர் மாசடைந்து துர்நாற்றம் வீச தொடங்குகிறது. இது குடிநீர் பயன்பாட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கொசுக்கள் அதிகமாக உருவாகும் சூழல் ஏற்படுவதால் டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் பரவ வழிவகுக்கிறது. அப்படியானால் இதை தடுப்பது எப்படி? முதலில் குளங்களிலிருந்து ஆகாய தாமரை செடியை முறையாக அகற்ற வேண்டும். சேகரிக்கப்பட்ட தாவர கழிவுகளை உரம் தயாரிக்கவும் உயிர் வாயு உற்பத்தி செய்யவும் சில சமயங்களில் கைவினைப் பொருட்கள் செய்யவும் பயன்படுத்தலாம். உள்ளூர் மக்கள், மாணவர்கள் மற்றும் பொதுநல அமைப்புகள் இணைந்து குளங்களை பராமரிக்க வேண்டும். நீர்நிலைகள் நம் வாழ்க்கையின் அடிப்படை. ஒரு குளம் சுத்தமாக இருந்தால் ஒரு சமூகம் ஆரோக்கியமாக இருக்கும். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் சிறிய முயற்சி நாளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். நீர்நிலைகளை காத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு.
2: குட் மார்னிங் ஆபிசர்.
0: இது வணக்கம் கோயம்புத்தூர். ஜிகே கேள்விக்கு வேற யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, கண்ணையன் ராமசாமி கஞ்சப்பட்டியிலிருந்து, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையத்திலிருந்து, சேலம் வெங்கடேஷ், திருப்பூர் யசோதா, கோவிந்தராஜ், போத்தனூர் ரயில் ரங்கன், சண்முக சுந்தரம், பாரதி மகாலிங்கம் கல்லிவலசு, பிரணயா குகன், நஞ்சண்டபுரத்திலிருந்து, விமலா வேணுகோபால், பூபன்

0: மருமகளே, என்னம்மா இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
1: அதாவது
0: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
1: அப்ப கொடுக்கல் வாங்க.
0: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
1: ஓ,
0: அதாவது யுபிஐல இருந்து?
1: அப்படியா?
0: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
1: அது என்னம்மா?
0: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: புகார் அளிக்க உதவும் மத்திய அரசின் இணையதளத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கு சரியான விடை சஞ்சார் சாத்தி போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட்டல் தான். இப்பெல்லாம் காய்கறி வாங்குறதுல இருந்து பேங்க் டிரான்சாக்ஷன் வரைக்கும் எல்லாமே மொபைல் போன் மயமாயிடுச்சு இல்லையா? ஸோ அதே அளவுக்கு ஆன்லைன்ல ஏமாற்று வேலைகளும் போலி செய்திகளும் அதிகமாகிட்டு தான் வருது. இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த போர்ட்டல் நமக்கு உதவியா இருக்கு. இதுல ஒரு மூன்று வசதிகள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. முதல் வசதி என்னன்னா, நம்மளுடைய ஆதார் கார்டு வச்சு வேற யாராவது நம்ம ஆதார்ல போலி சிம் கார்டு வாங்கியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ் மூலமா லாட்ரி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் நமக்கு அடிக்கடி வரதை பார்த்திருப்போம். இந்த மாதிரியான போலி மெசேஜ்களை இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய சக்ஷு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் மூலமா அரசாங்கத்துக்கிட்ட உடனே புகார்களா நம்ம ரிப்போர்ட் செய்யவும் முடியும். அது மட்டும் இல்லாம மூன்றாவது வசதியா, தொலைந்து போன மொபைல் போன் அல்லது திருடு போயிருச்சு நம்மளுடைய போன் அப்படின்னா, இந்த இணையதளம் மூலமா அந்த போனை இந்தியா முழுக்க யாராலையுமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு லாக் கூட செய்ய முடியும். ஸோ இதனுடைய வெப்சைட் போர்ட்டல் என்ன அப்படின்னா www.sancharsathi.gov.in அப்படின்ற வெப்சைட் போர்ட்டல் தான். இதுக்கு உதவிகரமா இருக்கு. இதையும் தாண்டி நம்ம எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியதும் அவசியமான ஒன்று.

இதுக்கு ஆன்சர் பண்ணவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். இன்றைக்கு மின்தடை இருக்கு. மின்தடை இருக்கக்கூடிய பகுதிகள் ஆர்எஸ்புரம் ஒரு பகுதி, தடாகம் ரோடு ஒரு பகுதி, லாலி ரோடு, டிபி ரோடு ஒரு பகுதி, கவுலி பிரவுன் சாலை, டிவி சாமி ரோடு கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில், சம்பந்தம் ரோடு கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில, லோகமானியா வீதி, மெக்ரிகர் ரோடு, சுக்ரிவார்பேட்டை ஒரு பகுதி, தியாகி குமரன் வீதி மற்றும் லைட் ஹவுஸ் ரோடு, பொன்னையராஜாபுரம், இபி காலனி, சொக்கப்புதூர், சலிவன் வீதி, தெலுங்கு வீதி, ராஜ வீதி ஒரு பகுதி, பெரியகடை வீதி ஒரு பகுதி மற்றும் இடையர் வீதி, பி எம் சாமி காலனி, சுண்டப்பாளையம் ரோடு ஒரு பகுதி. இந்த மின்தடை 9 மணியிலிருந்து இன்று மாலை 4 மணி வரைக்கும் இருக்கு இந்த பகுதிகள் எல்லாருமே. அதை தாண்டி இன்னும் சில பகுதிகளிலும் மின்தடை இருக்குது. அதுவும் இன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் கீரநத்தம், வரதையங்கார்பாளையம், இடிகரை, அத்திப்பாளையம், சரவணம்பட்டி ஒரு பகுதி, விசுவாசபுரம், ரெவென்யூ நகர், கரட்டுமேடு, விளாங்குறிச்சி ஒரு பகுதி, சிவானந்தபுரம், சக்தி ரோடு, சங்கரா வீதி, ரவி தேட்டர், விநாயகபுரம், எல்ஜிபி நகர், உதயா நகர், ஹவுசிங் காலனி, அன்னை வேளாங்கண்ணி நகர், சாவித்ரி நகர், கணபதி மாநகர், குறிஞ்சி நகர், ஷீரன்மா நகர் ரோடு, விளாங்குறிச்சி ரோடு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள். இணைந்திருப்பது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: ஏடரசத பாடல் உன்னை தேடி வருவேன் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, ரமேஷ் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: காலை 8 மணி, இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச்சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையட்டும்.

தர்ம சக்கரம் படத்திலிருந்து சுஜாதா பாடின பாடல் கேட்டோம். இசை தேவா, பாடலாசிரியர் ஆர் வி உதயகுமார். ஒரு போட்டோ இணையத்தில் இப்போ வந்து வைரலாக பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பாய் கொதிக்கும் அந்த சூரியனுடைய மையப்பகுதியை பிரம்மாண்டமான ஒரு விமானம் நேர்கோட்டில் கடந்து செல்லும் ஒரு மிரட்டலான காட்சி தாங்க அது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒற்றை புகைப்படத்தின் பின்னணியில் இருக்கிற இந்த உழைப்பும் அதிர்ஷ்டமும் பார்க்கறதுக்கே ஒரு வியப்பை தரக்கூடியதாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு குறுக்கே இருக்கிற அந்த குறுக்கே விமானம் பறப்பது

வைரலாக பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பாய் கொதிக்கும் அந்த சூரியனுடைய மையப்பகுதியை பிரம்மாண்டமான ஒரு விமானம் நேர்கோட்டில் கடந்து செல்லும் ஒரு மிரட்டலான காட்சி தாங்க அது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒற்றை புகைப்படத்தின் பின்னணியில் இருக்கிற இந்த உழைப்பும் அதிர்ஷ்டமும் பார்க்கறதுக்கே ஒரு வியப்பை தரக்கூடியதாக இருக்கு. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு குறுக்கே இருக்கிற அந்த குறுக்கே விமானம் பறப்பது ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் தான் நடந்து முடிஞ்சிடும் ஒரு நிகழ்வு. கண் சிமிட்டும் நேரத்தில் நடக்கிற இந்த அதிசயத்தை பிடிக்க மெக்கார்த்தி சாதாரண முயற்சி செய்யலைங்க. விமானத்தினுடைய வேகம், அது செல்லும் பாதை, சூரியனுடைய நகர்வு, வானிலை, இப்படி எல்லாத்தையுமே கணிப்பொறி மூலம் துல்லியமா கணக்கிட்டு சுமார் 6 நாட்கள் விடிய விடிய காத்திருந்தாரு. இறுதியா 1.7 மில்லியன் அதாவது 17 லட்சம் புகைப்படங்களை எடுத்ததுக்கு அப்புறம்தான் அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு மேஜிக் ஃப்ரேம் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. சூரியனுக்கு முன்னால் விமானம் செல்லும் இந்த அதிசய காட்சியை பிடிக்க 6 நாட்கள்ல 17 லட்சம் புகைப்படங்களை எடுக்க வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்லி கார்த்தி ரொம்பவே நிகழ்ச்சியோட பகிர்ந்திருக்காரு. இந்த புகைப்படம் இவ்வளவு வைரலானதுக்கு பின்னால ஒரு இயற்கை பேரதிசயமும் ஒளிஞ்சுட்டா இருக்கு. விமானம் சூரியனை சரியாக கடந்த அந்த மில்லி செகண்ட்ல சூரியனுடைய மேற்பரப்பில் இருந்து 2 பிரம்மாண்டமான சூரிய புடைப்புகள், அதாவது சோலார் ப்ராமின்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வளைந்து விண்வெளியில மிதந்துட்டு இருக்கு. சூரியனுடைய இந்த புடைப்புகள் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான டிகிரி வெப்பத்துல கொதிக்கும் பிளாஸ்மா வாயுக்களுடைய பிரம்மாண்ட விளைவுகளாகும். விமானம் கடந்த அதே நொடியில அந்த 2 சூரிய புடைப்புகளும் கேமராவில் சிக்கியிருக்கு. இதுதான் வாழ்நாளினுடைய ஆகப்பெரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து நான் எடுத்ததுலேயே ரொம்ப மிகச்சிறந்த ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மெக்கார்த்தி. விண்வெளியில் புகைப்பட கலையிலேயே மிக கடினமான ஒரு விஷயம் டிரான்சிஸ்டர், அதாவது கடந்து போகும் நிகழ்வுகளை படம் பிடிக்கிறது தான். இதை ரொம்பவே சாமர்த்தியமாக எடுத்திருக்காரு. வெறும் கண்ணால் பார்க்க முடியாத இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்களை மனிதனுடைய நவீன தொழில்நுட்பம் எப்படி அணு அணுவாக ரசிக்க வைக்கிறது அப்படிங்கிறத இந்த புகைப்படம் ஒரு சுற்றுப்பதம் சொல்லலாம். அதிவேக கேமராக்கள், சோலார் பில்டர்கள், சாட்டிலைட் வழித்தட தரவுகள், இப்படி அனைத்தும் ஒரு புறம் இருந்தாலும் கூட மெக்கார்த்தியினுடைய அசாத்திய உழைப்பும் அந்த நொடியில் கை கொடுத்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து பூமியில் உயிர் வாழ வைக்கும் இந்த சூரியனுக்கும் மனிதனுடைய ஆகாய பயணத்திற்கும் இடையேயான ஒரு அற்புத காதலை அழகிய கவிதையாக பதிவு செஞ்சிருக்கு.

காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்திலிருந்து தேவாவினுடைய இசையமைப்பில் கே சித்ரா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து மீண்டும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.

0: Forex. The Hindu writes about a two-judge bench issuing notice to the Union Ministry of Education, NTA and others on pleas to replace on or fundamentally restructure the exam body and make it answerable to Parliament. The editorial in the Tribune talks about renewable energy generation growing up by leaps and bounds and accounting for about a quarter of electricity production. Under the headline, "Time to Stop Slipping on Oil," the paper says how renewable energy can make India resilient to oil price shocks. The Indian Express states, live-in rules, polygamy ban as Assam introduces uniform civil code bill. With Trump administration's new policy, 7 lakh green card seekers left US in state of anxiety, writes the Economic Times. City swelters, warmest May night in 14 years, says the Times of India. And finally, the Tribune cites Chhattisgarh government turns former Naxal hit areas into tourist hubs, with tribal culture helping the communities develop a sense of ownership while generating income. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. Quad Foreign Ministers meeting to be held in New Delhi today. President Draupadi Murmu to embark on a three-day visit to Sikkim beginning today. More than 300 tourists stranded in Gulmarg gondola in Jammu and Kashmir rescued after technical snag halted its operations. DGCA issues directives for airlines after Ebola outbreak declared health emergency by WHO. CNG price hiked by 2 rupees per kg in Delhi. India thrashed Maldives 11-0 in their opening Group B match of SAF Women's Football Championship. And in IPL cricket, defending champions Royal Challengers Bengaluru to take on Gujarat Titans this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Coimbatore FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
3: ஆகாஷ்வாணி காமத்து 103 எஃப்எம்ல நாம கேட்டு இருக்கோம். இது வணக்கம் காமத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிகழ்ச்சியில நிறைய தகவல்களும் அழகழகான பாடல்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். விண்வெளி பத்தின ஆய்வு செய்யறதுக்கு ஒரு பெரிய பட்டப்படிப்போ இல்லாட்டி கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆய்வகங்களோ தேவையில்லை அப்படிங்கறத ஒரு பெரிய மக்கள் கூட்டம் நிரூபிச்சிருக்காங்க. சுமார் 200,000 குடிமை அறிவியலாளர்கள் ஒன்றிணைந்து இதுவரைக்கும் அறிவியலுக்கு தெரியாத 3000 புதிய பழுப்பு குருமீன்கள், அதாவது பிரவுன் டிராஃப்டா கண்டுபிடிச்சு உலகை வந்து வியப்புல அழுத்தி இருக்காங்க. இவங்க நாசாவில் பணிபுரிகிற விஞ்ஞானிகள் கிடையாதுங்க, மாறா இவங்க வந்து வீட்லேயே உட்கார்ந்து லேப்டாப்பை வச்சு விண்வெளி படங்களை ஆராய்ந்த ஒரு சாதாரண மக்கள் தான். எந்தவித நிதி உதவியும் இல்லாமல் தேடலுக்கான ஆர்வத்தையும் நேரத்தையும் மட்டுமே முதலீடாக வச்சுக்கிட்டு இந்த சாதனையை புரிஞ்சிருக்காங்க. இவங்களில் 61 பேர் சர்வதேச வானியல் இதழில் வெளியான ஆய்வுக்கட்டுரையில் இணை ஆசிரியர்களாக கௌரவிக்கப்பட்டு உள்ளனர். பழுப்பு குருமீன்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியினுடைய விசித்திரமான படைப்புகள் ஒரு நட்சத்திரம் உருவாக தேவையான வாயு மேகங்கள் சுருங்கும் போது போதிய நிறை, அதாவது மாஸ் இல்லாதனால இவை வந்து முழுமையான நட்சத்திரமா மாற முடியாம போயிடுது. இவை வந்து கோள்கள் விட மிகப்பெரியவை, ஆனா நட்சத்திரங்களை விட சிறியவை. இவை சூரியனை போல பிரகாசிக்காம மிக மங்கலான அகச்சிவப்பு ஒளியை மட்டுமே வெளியிடுது. இதனால இவற்றை தோல்வியடைந்த நட்சத்திரங்கள் அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சூரியன் உருவாவதற்கு பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மிகவும் பழமையான இந்த பழுப்பு குருமீன் வகைகளை இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விண்வெளி தேடல் இன்னும் முடிவடையலைங்க. சுமார் 200 கோடிக்கும் அதிகமான விண்வெளி தரவுகள் இன்னும் ஆய்வு செய்யப்படாம இருக்கு. உங்களுக்கும் ஆர்வம் இருந்துச்சுன்னா backyardworlds.org, அதாவது backyardworlds.org அப்படிங்கிற இணையதளத்தில் இணைந்து அடுத்த புதிய நட்சத்திரத்தை நீங்களே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கனவுகள் நனவாகும் அப்படிங்கிறது, அதாவது விடாமுயற்சியும் ஆர்வம் இருந்தா எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கறது இது ஒரு முன்னுதாரணமா இருக்கு.

பெரிய தம்பி படத்துல இருந்து தேவாவுடைய இசையமைப்புல கிருஷ்ணராஜ் பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. பயணங்கள் எப்போவுமே மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ளும் போது தான். டூ வீலரில் போகிறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போவீங்க, கண்டிப்பாக அதாவது ஃபோர் வீலரில் போகிறவங்க சீட் பெல்ட் கட்டாயமாக அணிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இல்லையா. இப்போ நிறைய பேர் வந்து கேப் போட்டு கூட ஓட்டுவீங்க, ஆனால் அது

ரொம்பவே தவறான விஷயம். குழந்தைகளுக்கும் வந்து கேப் போட்டு அந்த வெயில் காலத்துலலாம் நம்ம கூட்டிகிட்டு போவோம். இப்போ என்னதான் மழை பெஞ்சாலும் மதிய நேரத்தில் வெயில் அடிக்கத்தான் செய்யுது இல்லையா. அந்த மாதிரி கேப் போட்டு போகும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களா, கேப் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக போடும்போது காற்றுக்கு வந்து பறந்து போயிடும், ஆனால் அதே வந்து திருப்பி போடுறீங்க அப்படின்னா காற்றுக்கு பறக்காது. ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா, அதாவது நம்மளை நோக்கி வர அந்த காற்று வந்து பலமாக வீசும்போது தொப்பி வந்து பறக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொப்பியினுடைய அந்த முன்பகுதியில் நீட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த பகுதிக்கு அடியில் காற்று வந்து மோதி அதை வந்து மேலே தூக்கி பறக்க வைக்குது. அதே தொப்பியை பின்பக்கமாக நீங்கள் திருப்பி போட்டீங்க அப்படின்னா அதை நீட்டிகிட்டு இருக்கிற அந்த பகுதி வந்து கழுத்து பகுதிக்கு இறங்கிரும். இப்போ வேகமாக வர்ற காற்று முன்னோக்கி அந்த நீட்டி கொண்டிருக்கும் பகுதி இல்லாததுனால தலைக்கு மேலே போய் தொப்பியை வந்து கீழ் நோக்கி அழுத்திட்டு போயிடும். இதனால தான் தொப்பி பறக்காமல் இருக்குது. கண்டிப்பாக இதை யோசனை பண்ணிகிட்டே போங்க தொப்பி போடும்போதெல்லாம்.

0: பாண்டியம்மா, ஆம்பளைங்களை கைக்குள்ள போட்டு நினைச்சது சாதிக்க இதுதாண்டி சரியான நேரம். வர ஆடிக்குள்ள 10 பவுண்ட்ல பதிக்கஞ்சங்கிலி வேணும்னு படியிருந்து கேட்டுப்பிடு.
1: அடியே, ஆம்பளை சாதியையே நம்பாத. சாயந்தரம் புதுசு, சாயம் போனா பழசுண்டு. ஆசை தீர்ந்த உடனே அம்பட்டியே மறந்துருவாங்க. உன் பேர்ல 10 குழி தோட்டம் வாங்கி தர சொல்லி கண்ண கசக்கு, மூக்க சீந்திடையே மூளை கெட்டவளே.
0: கேட்டதெல்லாம் வாங்கி தர நேரம் இதுதாண்டி. நம்ம ராவுத்தர் சவுளி கடையில நாட்டாம படத்துல குசுபு கட்டின சீலை மாதிரியே புதுசா வந்திருக்கு. என் புருஷனை கேட்டேன், புள்ள பெத்த பிறகு புதுசு நடி புதுசுன்னுட்டான். நான் தான் ஏமாந்தேன். நீயாவது சுதாரிச்சுக்கடி.

எட்டுப்பட்டி ராசா படத்தில் இருந்து தேவாவினுடைய இசையமைப்பில் நெப்போலியன் ஸ்வர்ணலதா பாடிந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் கஸ்தூரி ராஜா. வணக்கம், காமதூ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தான் கேட்டுட்டு இருக்கோம். பூமி பம்பரத்தை போல தன்னுடைய அச்சில் சுழன்றுட்டே இருக்குது. ஆனால் அந்த சுழற்சி பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அச்சு நிலையானது இல்லை. பனிப்பாறைகள் உருகும் போது அதனுடைய பெரிய அளவிலான எடை நகர்ந்தா பூமி வந்து லேசாக சாயும், அதனுடைய சுழற்சி மாறும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ உலகை உழுக்கும் ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. 1993 முதல் 2010 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் சுமார் 2150 ஜிகா டன்கள் நிலத்தடி நீரை நம்ம பூமிக்குள்ளேருந்து வெளியேற்றியிருக்கோம். குழாய்கள் வழியா உறிஞ்சப்பட்ட இந்த நீர் கடைசியில கடல்ல தான் போய்

சேருது. இந்த கூடுதல் நீர் பார்த்தீங்கன்னா கடலில் கலந்ததுனால கடல் மட்டம் சுமார் 0.24 அங்குலம் உயர்ந்தது ஒரு விளைவு. ஆனால் ஒரு மிகப்பெரிய விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பூமியிலிருந்து பெரும் எடையை எடுத்து அது அதே வேறு இடத்துல, அதாவது கடலில் வைக்கிற மாதிரி சுழலும் ஒரு பொருளினுடைய சமநிலையை பாதிக்குது. இதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பம்பரத்தினுடைய எடை மாற்றம் செய்வது போல ஒரு கற்பனை செஞ்சு பாருங்களேன். அது வந்து வேறு கோணத்தில் சுழல தொடங்கும் இல்லைங்களா. விஞ்ஞானிகள் வந்து பூமியினுடைய சுழற்சி அச்சில் ஏற்பட்ட மாற்றங்களை சோதித்து பார்த்தபோது எல்லா மாதிரிகளும் தோல்வி அடைஞ்சிருந்தது. ஆனால் இந்த 2150 ஜிகாடன்கள் நிலத்தடி நீர் வெளியேற்றத்தை கணக்கில் எடுத்துக்கொண்ட ஒரே மாதிரி பூமியினுடைய அச்சு விலைகளை சரியா பொருந்திருக்கு. காலநிலை தொடர்பான காரணிகளில் பனிப்பாறை உருகுவதை விட இந்த நிலத்தடி நீரினுடைய மறுபகிர்வு தான் பூமியினுடைய சுழற்சி அச்சில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய முதன்மை காரணி அப்படின்னு உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த தாக்கம் எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லை. நிலத்தடி நீர் எங்கிருந்து நகர்த்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் அதிக தாக்கம் உள்ளது. அதாவது அதிக நீர் உறிஞ்சப்பட்ட மத்திய அட்சரேகை பகுதிகளான வடமேற்கு இந்தியா மற்றும் மேற்கு வட அமெரிக்கா இந்த மாதிரி இடங்களில் நீர் வெளியேற்றிருந்தா பூமியினுடைய அச்சில் அதிக விலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு நாசானுடைய அறிவியலாளர்கள் சொல்றாங்க. பூமியினுடைய சுழலும் துருவத்தை கண்காணிப்பது இது வந்து வெறும் விஞ்ஞான ஆர்வம் மட்டும் கிடையாது, கண்டங்கள் அளவில் நீரினுடைய இருப்பு எவ்வாறு மாறுகிறது என்பதை கண்டறிய ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இது செயல்படும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி முனைவர் குரு ஆறுமுகப்பெருமாள் அவர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முனைவர் மு இளங்கோவன் ஆகியோர். விவசாயியின் வயலில் விழும் முதல் மழைத்துளியாக கிராம மக்களின் மனதில் ஒலித்த நம்பிக்கை குரலாக மக்களோடு பயணிக்கும் அகில இந்திய வானொலியின் பெருமை மிகு 90 விழா. உழவரின் உயிரோசையாக கிராமத்தின் நண்பனாக பண்ணை இல்லம் நிகழ்ச்சி இன்று 90 வானொலி பயணத்தை கொண்டாடுகிறது. விதை தேர்வு முதல் அறுவடை வரை, மழை தகவல்கள் முதல் சந்தை நிலவரம் வரை உழவரின் ஒவ்வொரு நாளிலும் துணையாக இருந்தது வானொலி. அறிவியல் வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, மாடித்தோட்டம், பெண்கள் சுயதொழில், இளைஞர் முன்னேற்றம் எல்லாவற்றையும் எளிய தமிழில் மக்களோடு கொண்டு சென்ற நிகழ்ச்சிதான் பண்ணை இல்லம். 90 கிராமத்து வீடுகளில் காலை நேரத்தை விழிப்புணர்வுடன் தொடங்க வைத்த குரல்தான் வானொலி.

0: வானொலியோடு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
1: வானொலிக்கு வயது 90, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து முனைவர் குரு ஆறுமுக பெருமாள். நம் அகில இந்திய வானொலி வாழைத்தோட்டம் போன்றது. வாழையில் உண்டாகும் இலை, பூ, தண்டு, காய், பழம் என அனைத்து பகுதிகளும் மக்களுக்கு பயன்படும். அதுபோல அகில இந்திய

0: வானொலியின் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மக்களுக்கும் பயன்படுகிறது. ஔவையாரின் கொன்றை வேந்தன் என்னும் நூல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிறது. தந்தையின் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மந்திரங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒருவரின் சிறந்த வாழ்விற்கு வழிகாட்டுவதில் சிறந்தவை. தந்தையின் அனுபவம் வாய்ந்த சொற்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. நம் அகில இந்திய வானொலி ஒவ்வொரு வீட்டின் இரண்டாம் தந்தையை போல செயல்படுகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. தந்தையின் சொற்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைவது போல நம் வானொலியின் நிகழ்ச்சிகள் அதன் நேயர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. தந்தை என்பவர் தம் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பராக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்குவது போல நம் வானொலியும் அதன் நேயர்களுக்கு நல்ல நண்பராக இருந்து பயனுள்ள பல தகவல்களை வழங்குகிறது. நம் அறிவுக்கு விருந்தாக அமைவது திருக்குறளாகும். இந்த திருக்குறளை வள்ளுவம் காட்டும் நெறி எனும் தலைப்பில் தினந்தோறும் ஒரு குறள் வீதம் தொடர்ந்து 9 மாதங்கள் நம் வானொலி ஒலிபரப்பியது. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையின் மூலம் ஒரு திருக்குறளை விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. 9 மாதங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி நம் நேயர்களின் பெருத்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றது. நம் சுற்றுச்சூழலை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி தொடர்ந்து 1 மாதம் நம் வானொலியில் ஒலிபரப்பானது. நாளும் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு அதை எளிய கதையின் மூலம் எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. சிந்தனைக்கு விருந்தளிக்கும் சான்றோர் சிந்தனை என்னும் நிகழ்ச்சிக்காக நம் வானொலியில் நான் வழங்கிய பற்பல உரைகள் இன்றும் என் சிந்தையில் நிழலாடுகின்றன. நல்ல சிந்தனையோடு காலை பொழுதை தொடங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்ட நம் வானொலி ஒலிபரப்பும் இன்னொரு நிகழ்ச்சி எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதாகும். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு பலமுறை வழங்கியுள்ளது. வாழ்க்கையின் இலக்காக அமைவது இலக்கியம். வாழ்க்கையின் இலக்கு எது என்பதை நமக்கு உணர்த்துவது இலக்கியம். இத்தகைய இலக்கியத்தையும் அதன் கருத்துகளையும் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் ஓர் அற்புத நிகழ்ச்சி நம் வானொலி வழங்கும் இலக்கிய உலா நிகழ்ச்சியாகும். இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் பல முறை பங்கேற்று உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு ஏராளமாகவும் தாராளமாகவும் வழங்கியதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இவை தவிர ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து, சர்வதேச மகளிர் தினம், வானொலி தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் வானொலியின் அருங்குணம் என்றும் என் நினைவில் நிற்கும். தமிழால் பாரதி தகுதி பெற்றார், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது என்பார் பாரதிதாசன். அதுபோல நம் அகில இந்திய வானொலியால் நேயர்கள் பெருமை பெற்றனர், நேயர்களால் நம் வானொலி புகழ்பெற்று விளங்கி வருகிறது. இத்தகைய வானொலிக்கு வயது 90, நம் வானொலி இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்ய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் தாய் உள்ளத்தோடு.
1: தொடர்ந்து வானொலியில் பயணித்த பயண அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.
2: வானொலிக்கு வயது 90, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து முனைவர் மு. இளங்கோவன். பிறர் செய்ய முடியாத அருமையான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியோர் என்கிறது திருக்குறள். இக்கருத்தை கூறும் குறள் வரி செயற்கரிய செய்வார் பெரியர் என்பதாகும். பிறரால் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்து வரும் நம் வானொலிக்கு வயது 90. அகில இந்தியாவிற்கும் பல்வேறு மொழிகள் மூலமாக அரிய செய்திகளை ஒளிபரப்பி வரும் அகில இந்திய வானொலிக்கு வயது 90. வானொலி தன் கருத்துக்களை எப்படி ஒளிபரப்ப வேண்டும் என்பதை ஔவையார் கூறி சென்றுள்ளார் என்பதை சொன்னால் கேட்பவர்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆம், ஔவையார் வானொலியின் ஒளிபரப்புக்கு வகுத்துச் சொன்ன இலக்கணம் நயம்பட உரை என்பதாகும்.

சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பவர்களுக்கு இன்பம் உண்டாகுமாறு இனிமையாக சொல்ல வேண்டும் என்பது இத்தொடருக்கு பொருள். நம் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகள் இனிமையாக இருக்கின்றன, கேட்பவர்களுக்கு அறிவின்பத்தை தருகின்றன. வானொலியின் ஒளிபரப்புகளை கேட்காதவர்கள் கூட கேட்கும்படி செய்யும் ஆர்வத்தை தூண்டுகின்றன. கேட்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அன்றாட வாழ்விற்கு பயன்படுமாறு இருக்கின்றன. பெற்றோர் தம் குழந்தையின் உடலை தொடுதல் அவர்தம் உடலுக்கு ஆனந்தம். தாம் பெற்ற குழந்தையின் மழலை சொல் கேட்டல் பெற்றோரின் காதுகளுக்கு ஆனந்தம். இச்செய்தியை சொல்லும் திருக்குறள் இது: மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. அகில இந்திய வானொலியின் நேயர்கள் வானொலியை இயக்கும் போது அவர்களுக்கு உடலளவில் ஆனந்தம் ஏற்படும். அதன் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது கேட்போரின் காதுகளுக்கு ஆனந்தம் ஏற்படும். நம் அகில இந்திய வானொலி தகவல் தொடர்பு வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது. இது முற்றிலும் உண்மை, வெறும் புகழ்ச்சி அன்று. முக்கிய செய்திகள், உடனுக்குடன் அறிய வேண்டிய அறிவிப்புகள், மறந்ததை நினைவூட்டும் அன்றாட கடமைகள் போன்றவற்றை இன்பத்தேனாக காதில் பாய்ச்சும் நற்செயலை நாள்தோறும் செய்து வருகிறது. பிறர் தொழில்களால் பொருள் தேடலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்கு முக்கிய தேவையான உணவுக்காக உழவரிடமே செல்ல வேண்டும். தேருக்கு அச்சாணி எவ்வளவு அவசியமோ அதுபோல உலகிற்கு அச்சாணி உழவுத் தொழிலாகும். இத்தகைய உழவை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி உழவர் உலகம் என்னும் நம் வானொலி நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை கேளாத நாளெல்லாம் பாலான நாளே என்று இதில் ஆர்வமுடைய எல்லாரும் நினைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டதை பிறரிடம் சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறேன், கேட்டவர்கள் மகிழ்வதை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. விவசாயத்தின் மூலம் நான் பெற்ற அனுபவத்தை, நான் அடைந்த பயனை, நான் அடைந்த மகிழ்வை நம் வானொலியின் உழவர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் நம் நேயர்களிடையே பலமுறை பகிர்ந்துள்ளேன். நம் வானொலியின் பழுதில்லா நிகழ்ச்சிகளில் ஒன்றான உழுது வாழும் விவசாயிகளின் உழவர் உலகம் என் உள்ளம் கவர்ந்த நிகழ்ச்சியாகும். பழதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி. அதுபோல அறிவு துணுக்குகள் திரண்டு வரும் நிகழ்ச்சி இணைத்தானும் நல்லவை கேட்க என்னும் காலை நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை அதிகாலை பொழுது கேட்டால் நாள்தோறும் நலமாக இருக்கலாம் என்பது என் அனுபவம். இந்த நிகழ்ச்சியை நம் வானொலி மூலம் நான் பலமுறை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டும் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துவதற்காக பல அறிவுசார் நூல்களை படித்தும் வியந்திருக்கிறேன். இணைத்தானும் நல்லவை கேட்க எனும் நிகழ்ச்சியை நம் வானொலிக்காக நான் வழங்கும் போதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திரத்தின் பாடல் வரிதான் நினைவுக்கு வரும். காரணம், நாம் பெற்ற ஞானப் பேரின்பம் நமக்கு மட்டும் பயன் தந்தால் போதாது, நம் வானொலியின் நேயர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கமே. இந்த நிகழ்ச்சி முன்பு நம் வானொலியில் சான்றோர் சிந்தனை என்னும் தலைப்பில் ஒளிபரப்பானது என்பதை நினைவூட்டி மகிழ்கின்றேன். இலக்கியத்தில் உள்ள நயங்களையும் நுட்பங்களையும் நேயர்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி இலக்கிய உலா என்னும் நம் வானொலி நிகழ்ச்சி. இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சை நெகிழச் செய்யும் நம் வானொலியின் மற்றொரு நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். என்னை போன்ற நேயர்களை விருந்தினராக உபசரித்து அந்த விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்றும் என் நெஞ்சை விட்டு நீங்காத ஒன்றாகும். வானொலி தினம், உலக சுகாதார தினம், சர்வதேச மகளிர் தினம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பயனுள்ள கருத்துக்களை நேயர்களுக்கு பகிரும் நல்ல வாய்ப்பையும் நம் வானொலி எனக்கு வழங்கியிருக்கிறது. இவை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு தந்த நம் அகில இந்திய வானொலியை என் தந்தை தாயை போற்றுவது போல் போற்றி மகிழ்கின்றேன். நம் அகில இந்திய வானொலி எனக்கு நல்ல நண்பனாய், நல்ல ஆசிரியராய், நல்ல வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றது.

0: வானொலிக்கு வயதோ 90. 90 வயதான இந்த வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்யும். வாழ்க அகில இந்திய வானொலி, வளர்க அதன் சேவை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி கே மூவேந்தன், நிகழ்ச்சி அமைப்பு RP பரிமளாதேவி அவர்கள், படைப்பு மதுரை வானொலி.

0: இதுவரை இடம்பெற்றது. புத்தம் புது காலை சக்தி படத்திலிருந்து ஆர் ஆனந்தனுடைய இசையமைப்பில் கோபால் ராவ் ஸ்வர்ணலதா பாடிந்த பாடல் கேட்டும் பாடலாசிரியர் வைரமுத்து. இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷ்மிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: 9:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல இது சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி. சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில நம்ம அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். நிகழ்ச்சியில உங்க கூட நான் உங்க ஆர்ஜே சுஜி.

டாக்டர் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க அனிருத் வாய்ஸ்ல. இப்ப கேட்டு இருக்கீங்க சிறுவாணி சரல் நிகழ்ச்சி. இந்த மாசம் அதாவது மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல தோல்வியடைந்த மற்றும் வருகை புரியாத தேர்வர்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனி தேர்வர்கள் கிட்ட இருந்தும் நீங்க துணை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விண்ணப்ப பதிவு கொடுத்திருக்கிறாங்க. பள்ளி மாணவர்களாக தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத மாணவர்களாகட்டும் இல்லைன்னா அட்டண்டன்ஸ் இல்லாத அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாத மாணவர்களாகட்டும் மீண்டும் நீங்க படிச்ச பள்ளிக்கே போயிட்டு இன்னையிலிருந்து June 6 வரைக்கும் காலையில 11 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. தனி தேர்வர்களாக இருந்தாங்க அப்படின்னா இதே காலகட்டத்தில் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான சேவை மைய விவரங்களை ஒரு இணையதள முகவரியில போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த இணையதள முகவரி www.dgetn.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில போயிட்டு நீங்க துணை தேர்வுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மேலும் தகவல்களை விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தனி தேர்வர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டோடைய நகலையும் அண்ட் உங்களோட போட்டோ காப்பி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாம் இருக்கு. இதை பத்தின மேலும் விவரங்களை நீங்க நான் சொன்ன மாதிரி www.dge.tn.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில போயிட்டு செக் பண்ணிக்கலாம்.

அரண்மனை 4 திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. நேர்களே, இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி பகுதியில் மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இன்று தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகமிடப்பெற கேட்கலாம் நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு இருச்சிங்க. சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில அடுத்ததா சொல் புதிது அப்படின்னு ஒரு திட்டம், அதாவது தமிழ் வளர்ச்சி கழகம் சார்பில் சென்னையில நடைபெற்ற சொல் புதிது இந்த திட்டம் 13வது கூட்டம் இப்ப சென்னையில நடைபெற்றுச்சு. இதுல ஆங்கில சொற்களுக்கு இணையாக 47 தூய தமிழ் சொற்களை இறுதி செஞ்சிருக்கிறாங்க.

ரெட்ரோ படத்துக்காக பாடல் கேட்டு ரசிச்சீங்க. நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன வேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

பழனிச்சாரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அரசு கலை அறிவியல் கல்லூரி இளநிலை பட்ட படிப்புகளுக்கான தரவரிசையும் கலந்தாய்வுக்கான டேட்டுமே அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கல்வியாண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல இளநிலை பாடப்பிரிவுகளுக்கான மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு மே 7 தொடங்கி இந்த மாதம் 29 வரைக்கும் நிறைவு பெறும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கு பொது பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் June 3 அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. பொது கலந்தாய்வு June 8 தொடங்கப்பட்டு June 18 வரைக்கும் முடிவடையும் அப்படின்றதையும், மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ், விளையாட்டு வீரர்கள்,

முன்னாள் இராணுவத்தினர், படைவீரர்கள், தேசிய மாணவ படைவீரர்கள், அந்தமான் நிக்கோபார் தமிழ் மாணவர்கள், இந்த மாதிரியான சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் ஜூன் 2 எல்லா கல்லூரிகளுக்குமே அனுப்பி வைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கான கலந்தாய்வு ஜூன் 5 தேதியிலிருந்து 6 தேதிக்குள்ள நடக்கும் அப்படின்றதே அறிவிச்சிருக்கிறாங்க.

நிவாஸ் ஜானகி ஐயர் வாய்ஸ்ல பாடல் கேட்டு ரசிச்சீங்க காளி திரைப்படத்திற்காக. இது சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி. அரசு மகளிர் கல்லூரியில புதிய இளங்கலை முதுகலை படிப்புகள் துவங்கப்பட இருக்குதான். நம்ம புளியங்குளத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு கல்லூரியில இளங்கலை பிரிவுல தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம், பொருளாதாரம், கணிதம், கணினி அறிவியல் மற்றும் வர்த்தகம் இந்த 6 பாட பிரிவுகள்ல கற்பிக்கப்படுது. எளிய பின்னணியை சேர்ந்த மாணவிகளுக்கு குறைந்த கட்டணத்துல கல்வி வழங்கப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிளஸ் டூ முடித்த மாணவியர்கள் அவங்க சொல்லியிருக்கிற இணையதளம் வாயிலாக இந்த காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது பெண்களுக்கு கல்லூரி. பிளஸ் டூ முடித்த மாணவியர்கள் நோட் பண்ணிக்கோங்க, www.tngasa.in அப்படின்ற இணையதள முகவரியில போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். மாணவியர்களுக்கு ஒருவேளை இளநிலை படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு இயற்பியல், வேதியியல், தாவரவியல், உளவியல், நுண்ணுயிரியல், உயிரி தொழில்நுட்பம் இந்த மாதிரியான இளங்கலை படிப்புகளை இங்க அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. முதுகலை படிப்புகள்ல சில பாடத்திட்டங்களையும் வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறாங்க. ஸோ எளிய பின்னணியை சேர்ந்த மாணவிகளுக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பிளஸ் டூ முடித்த மாணவியர்கள் நீங்க கவர்மெண்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு இன்னைக்கே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்.

ஆதவன் திரைப்படத்துல இருந்து கார்த்திக் ஹரிணி வாய்ஸ்ல பாடல் கேட்டு ரசிங்க. நினைவிற்கு இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில ஸ்கூல் ரீஓபனிங் உங்க வீட்டுல எப்படி அப்படின்னு நம்மளுடைய பெண் தோழிகள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்.

கட்டுப்பாவகானம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு ரசிச்சீங்க. இது சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி. வர 28ஆம் தேதி நடக்க இருந்த கியூட் தேர்வு ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இளநிலை பட்ட படிப்புகள்ல சேர்றதற்கான கியூட் தேர்வு கடந்த 11ஆம் தேதியில இருந்து நடைபெற்றுட்டு வருது. 31ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்டுட்டு இருக்குது. சில படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு 28ஆம் தேதி நடத்தப்பட இருந்துச்சு. இந்த தேர்வை வந்து பக்ரீத் பண்டிகை காரணமாக ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அன்றைய தினத்துக்கான காலை மாலை ரெண்டு வேளைகளிலுமே நடத்தப்படக்கூடிய கியூட் தேர்வு ஒத்தி வச்சிருக்கிற மறு தேதி எப்போ அப்படின்றத சீக்கிரமா வெளிவிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை பத்தின வேலை விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா https://cute.nta.nic.in அப்படின்ற இணையதள முகவரியில போய் செக் பண்ணிக்கலாம். அதாவது www.cute.nta.in அப்படின்ற இணையதள முகவரியில போயிட்டு நீங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த 28ஆம் தேதி நடத்தப்பட இருந்த கியூட் தேர்வு மறு தேர்வு எப்போ அப்படின்றத இந்த வெப்சைட்ல சொல்றதா சொல்லியிருக்கிறாங்க.

மாணிச்சாரா நிகழ்ச்சியில ராஜா ராணி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. இன்று மதியம் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன வேடம்பட்டி பகுதியை சார்ந்த என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

பத்திரண்டுக்கு இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்திருக்குது. ஸோ நீங்க நிகழ்ச்சியில இதுவரைக்கும் கேட்காத கொஞ்சம் வித்தியாசமான பாடல்கள், அடிக்கடி கேட்காத பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லயே வித்தியாசமான பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுவும் குறிப்பிட்டு ஒரு குறைந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க நிகழ்ச்சியில கலந்துருக்கிறீங்கன்னா நீங்க இன்னைக்கு கால் பண்ணலாம். அடிக்கடி வந்த நேயர்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்ல உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கறதுக்கு 9585800103 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் புதிய நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, ஸோ அந்த வகையில் உங்களுடைய விருப்ப பாடல்களை வாரம் ஒரு முறை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: அன்பின் பவதாரணி வாய்ஸ்ல பாடல் கேட்டு முடிச்சுங்க. இது சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி. சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி தொகுப்புல இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர் ஜே சுஜி. நேர்களை 10:02 இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப்ல நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பி கேட்டு ரசிக்கலாம். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகள் இடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 10:08. நேர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியோடு.

பத்து மணி 36 நிமிஷத்துல நாம கேட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா அலைப்பாய்தே படத்துல இருந்து பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க குமார் இடுக்கியில இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில ஹலோ தோழி வரப்போகுது. இதுல என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் ரீஓபனிங் வந்தாச்சு இல்லையா, உங்க வீட்டுல எப்படி அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வியா இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். 23 16 3 1 2 மற்றும் ஒரு எண் 23 17 04 6 கோவைக்கு உண்டான முன்னிணைப்பேனான 04 2 2 இந்த முன்னிணைப்பேனையும் சேர்த்து அழைத்து உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சி மூலமா பகிரலாம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகுது. மெஹந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து பரமசிவம் கருமத்தம்பட்டி பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க.

0: இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
1: குளிர்பதன கிடங்கு அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இந்த பொருளுக்கு மட்டும் அப்படின்ட்டு இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்குண்டான ஒரு கிளைமேட்டை, ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்குறது தான் இதோட தொழில். நாங்கள் ஆங்கிலத்தில் தான் என்ன சொல்லணும்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் கிளைமேட் கிரியேட்டர்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த டெம்பரேச்சர் இருக்கணும், வெப்பநிலை இருக்கணும், ஒரு காலச்சூழல் இருக்கணும், ஒரு ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னா.
2: குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியை சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம்.
3: கேட்டு பயன் பெறுங்கள்.
4: இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த முயற்சி செஞ்ச அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். முயற்சி பண்ணுங்க, இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் முயற்சி பண்ணுங்க, வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட நிகழ்ச்சியில இருந்து இனி விடைபெறும் நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன்.

நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனித நேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மொட்டெகே உடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலோ வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:02. இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி.வி. பாலாசாய், ஏ. துர்கா பிரசாத் ஆகியோரின் புல்லாங்குழல் மற்றும் கொட்டுவார்த்தை இசை நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: மூணு எஃப்எம். வணக்கம் நேயர்களே, சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம ஸ்டுடியோக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க ஒரு கெஸ்ட், தொழில் முனைவோர் பரிமளா சாமிநாதன் அவர்கள். பகுதி இரண்டு சென்ற வாரத்தோட தொடர்ச்சி. வணக்கம்மா.
1: வணக்கங்க.
0: இவ்வளோ பிஸியா இருக்கு உங்களுடைய லைஃபே. டெய்லி காலையில 4 மணிக்கே எந்திரிச்சிருவேங்கிறீங்க, அப்ப நைட் வரைக்கும் உங்களுக்கு வேலை சரியா இருக்கும். பிசினஸ் வேலையெல்லாம் முடிச்சா அப்புறம் வந்து உங்க வீட்டு வேலை இருக்கு. உங்களுக்குன்னு ஏதாவது பொழுதுபோக்குன்னு ஒண்ணு இருக்கா?
1: பொழுதுபோக்கு என்னங்க, இப்ப எல்லாம் இந்த மொபைல் கையிலயே இருக்கிறதுனால உலகமே நம்ம கையில இருக்கிற மாதிரிதான். ஃபாரின்ல தங்கச்சி பொண்ணுங்க பசங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க கூப்பிடுறப்ப யார் கூப்பிட்டாலும் எந்த நேரம்னாலும் அட்டன் பண்ணுவேன். அவங்க கூட பேசுறதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு தான். எல்லாம் நல்லா தனித்தனியா டெவலப் ஆயிட்டாங்க அவங்க எல்லாருமே. அவங்க அவங்க ஃபீல்டுல அவங்க ஃபர்ஸ்டா இருக்காங்க, அதெல்லாம் ஒரு பெருமை தானுங்க. எங்க குழந்தைகளையும் அதே மாதிரி நாம வந்து ஒருத்தர் கம்பேர் பண்ணி இந்த மாதிரிதான் வரணும் அந்த மாதிரிதான் வரணும்னு செய்ய முடியாது. அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல வந்துடுவாங்க, வருவாங்க. நான் அதான் சொல்லுவேன், எந்த குழந்தையும் திட்டவே மாட்டேன்.
0: அப்படியா?
1: நான் எந்த குழந்தையும் திட்டுந்தே கிடையாது.
0: நீங்க சாஃப்டா இருக்கீங்க அதனாலதானா?
1: இல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப சத்தம் போட்டாலும் அதான் சொல்லுவேன், சத்தம் போட்டு ஒன்னும் எந்த குழந்தையும் மேல கொண்டு வர முடியாது. விட்டுரு, அவங்களாக தெரிஞ்சு அவங்களாக ரியலைஸ் பண்ணணும். வந்துருவாங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தா நல்லா வந்துருவாங்க. அதுதாங்க எனக்கு வந்து ரொம்ப
0: பாசிட்டிவ் தாட்ஸ்
1: இருக்கணுங்க.
0: சரி, டெய்லி இதே தானே செய்றீங்க, சலிப்பா இல்லையா உங்களுக்கு?
1: எனக்கு சலிப்புங்கிறதே கிடையாது. சமையல் பண்ணாத அன்னைக்குதான் சலிப்பு.
0: பாத்தீங்களா,
1: சமையல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அது விதவிதமா எல்லாமே கத்துட்டோன்ட்டு நினைக்கவே கூடாது. அது வந்து டே டு டே லைஃப்ல மாறிட்டே இருக்குது.
0: இந்த அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா?
1: கண்டிப்பாங்க. குழந்தைங்க எல்லாம் வந்து விதவிதமா கேக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ அதெல்லாம் நாமளும் பழகணும், பழகிட்டே இருக்கணுங்க. எப்படி வந்து கம்ப்யூட்டர் ஜாப்ல வந்து அவங்க பழகுறாங்களோ அதே மாதிரி நாமளும் வந்து பழகிட்டே இருந்தாதான் எல்லாருக்கூடையும் அந்த குழந்தைகளோடய எல்லாரும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுதான் பொழுதுபோக்கு.
0: ஆமா, கரெக்டா. யூபிஐ பேமெண்ட்டு, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, அதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதுக்கு எல்லாம் டாக்டர் சன் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா?
1: புதுசாக போடுறப்போ அவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் சொல்லுவேங்க, இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு வந்து கஸ்டமருக்கு பர்டன் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் குவாலிட்டியில் வந்து கை வைக்க மாட்டாங்க யாருமே. அவங்க வந்து கொஞ்சம் மினிமமாக சேர்த்துவோம், ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி சேர்த்துறப்ப அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு உலகம் தெரியுது இல்லைங்க, எவ்வளவு நல்லா வேலை போட்டு வாங்குறாங்க இல்லைன்ட்டு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாம் இருக்கிறதுனால தாங்க இது இவ்வளோ பெருசு.

0: ஆனது காரணம்.
1: அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஒரு நல்ல அப்ரோச், ஒரு நல்ல குணமா நீங்க பேசுறது, இதெல்லாமும் ஒரு காரணம் தானே இல்லையா? ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு இதெல்லாம் கன்வின்சிங்கா பேசுறது, நீங்க கொடுக்கும் போதே சாப்பிட்டு பாருன்னு ஆசையா சொல்லும் போதே அவங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும் இல்லையா, அன்பு.
0: அப்புறம் வந்து அவங்க சிலதெல்லாம் வச்சிட்டு போவாங்க, சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நான் அப்பவே சொல்லிடுவேன், உங்களுக்கு கார்ல போறப்ப எடுத்துட்டு போடலாமே, ஏன் வேஸ்ட் பண்றீங்க? ஏன்னா நான் அதை எடுத்து வேஸ்ட் தான் பண்ண போறேன். ஒருத்தருக்கு கொடுத்த சாம்பிள் வந்து நாங்க எடுக்கவே மாட்டோங்க, அது அவங்க புரிஞ்சுக்குவாங்களோ என்னமோ தெரியல, பட் நான் கையில கொடுத்தனுப்பிடுவேன், கொடுக்கலையினாலும் நாங்க எடுத்து போட்டுருவோங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம செய்யணுங்க. என்ன இருந்தாலும் எவ்வளவு ரூபாய் மதிப்பிலதை கொண்டு வந்து வச்சாலும் அதை நம்ம வெளியே போட்டுருவோம், ஒருத்தர் தொட்டதை ஒருத்தர் தொடக்கூடாது.
1: சரி, நீங்க உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு, ஆனா நீங்க சாஃப்டா மெதுவா நிதானமா எங்களுக்கு இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா அதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் நீங்க சொல்றது, ஆனா அது நிதானமா சொல்றீங்க, எங்களுக்கு புரியற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்றீங்க. உங்க குணமே சாஃப்ட் தானே, இப்படிதான் இருப்பீங்களா?
0: இப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க. எனக்கு கோபம்லாம் அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது. ஜென்ரலா வந்து கோபம்னு நினைச்சாலும் பட் எந்த இடத்துல கோபம் வரும்னு ஏதோ தப்பு பண்ணிடுறேன் அந்த மாதிரினுங்க. நம்ம என்ன பண்ண முடியுங்க? அந்த பொருள் வீணா போனா போனதான், நான் எடுத்து என்ன பண்ணுவேன், நீயே எடுத்துட்டு போன்றணும். ஒன்னு கெட்டுடுச்சுன்னா அதை நான் எடுக்கவே மாட்டேனுங்க. அப்ப வந்து அவங்களுக்கே ஒரு மனசுக்கு தோணும், 1000 ரூபாய் செய்யறத எடுத்து நிக்காம குடுக்கறாங்கன்னா நம்ம அடுத்த தடவை இந்த தப்பு செய்ய கூடாது.
1: கரெக்ட்,
0: அது மாதிரிங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வெளியில போய் சாப்பிட்றது வந்து ஒரு லக்ஸரி, முதல்ல வெளியிலயே சாப்பிட மாட்டாங்க, என்ன அங்க போய் சாப்பிட்டீங்களா ஹோட்டல்ல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டயும் இருக்கு, நம்ம எல்லாருமே வெளியில போய் சாப்பிட்றோம், ஒரு சேஞ்சுக்கு போறோம், இல்ல அதுவே வந்து ஹேபிச்சுவலா கூட இருக்கு, ஹேபிட்டா டெய்லி வெளியில சாப்பிட்றவங்களாவும் இருக்காங்க. அது வந்து நிறைய அந்த கல்ச்சர் வந்து பெருகிடுச்சு, கடைகளும் நிறைய இருக்கு. இது வந்து நீங்க ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இது நீங்க பாத்துருப்ப, நீங்க வளர்ந்து வர ஸ்டேஜ்ல எதுவும் இல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க. இது ஆரோக்கியமானதா நீங்க சொல்லுங்களேன்.
0: ஆரம்பத்துல நம்ம ஊருக்கு வந்தது அந்த ஸ்வீட்டு வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான், குவாலிட்டி இருந்தது, அவங்க ரொம்ப வருஷமா அதையே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்னபூர்ணா வர்றப்போ டிஃபன் ஐட்டம் எல்லாம் வந்தது, காஃபி சூப்பரா இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி வரப்போ இந்த குழந்தைங்க வந்து ஆசைப்படுறாங்க விதவிதமா ரோஸ்ட்டுக்கு அந்த மாதிரி கேட்குறப்ப, அப்போ அங்கே போக வேண்டிய சூழ்நிலை வருது. பட்டு அது தப்பெல்லாம் கிடையாது, பட் அந்த மாதிரி கடை வைக்காட்டி இவ்வளோ பேருக்கு எப்படி ஆகாரம் கிடைக்கும்?
1: கரெக்ட், அதுதான்.
0: டக்குன்னு வெளியே கிளம்புறோம், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோன்னா அந்த டைமுக்கு போய் டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம், இங்கே சாப்பிட்டு செஞ்சோம்னா எல்லாம் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு டைமுக்கு போக
1: முடியாது. அதெல்லாம் இருந்து
0: அதனால அதெல்லாம் கடைக்கு இருக்குங்காட்டி இவ்வளவு ஜனத்துக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கு.
1: அதே மாதிரி இந்த கேட்டரிங் சர்வீஸ் இருக்கிறதுனால தான் இந்த காலேஜ் படிக்கிற குழந்தைங்களுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
0: கண்டிப்பாங்க, அவங்க எல்லாருமே இருக்குங்காட்டி தான் நம்ம கோயம்புத்தூர் வந்து செழிப்புமா இருக்கு. பட் எல்லாருமே நல்லா செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது.
1: எப்பவுமே வந்து வேணாம், அதாவது போதும்னு நம்ம சொல்லுவோம், ஆனா எப்பவுமே புதுசு புதுசா ட்ரை பண்றதுல முக்கியமானது வந்து ஒன்னு டிரெஸ் ஃபேஷன்,
0: ஆமாங்க,
1: இன்னொன்னு ஃபுட்டு சாப்பாடு இல்லையா, அதுதானே. அது மாதிரி இது வந்து என்னைக்குமே படுத்து போகாது இந்த இண்டஸ்ட்ரி.
0: இந்த இண்டஸ்ட்ரி புரிஞ்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஒவ்வொரு ஆள் வந்து மாத்தி மாத்தி கேக்குறப்ப நாம புது புது விஷயம் இப்பவும் பழகிட்டு இருக்கோம், அது ரொம்ப நல்லதானுங்க. ஒருத்தர் காரமே ஆகாதும்பாங்க, ஒருத்தர் எனக்கு கார சாரமா முறுக்கு போடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சொல்றப்ப என்ன பண்ணுவேன்னா, இந்த மினிமம் பேட்ச் 2 கிலோனா நீங்க 2 கிலோவும் எடுக்கிற மாதிரி இருந்தா போட்டு கொடுக்குறேன், நான் அவ்வளவு காரம் போட்டா பாக்கி எல்லாம் சாப்பிட மாட்டேன். அவங்க ஒன்னா ஓகேம்பாங்க, இல்ல முடியாதுன்னா நாங்க பாதிக்கு காரம் போட்டு எப்படியும் வந்து அவங்கள திருப்தி பண்ணி தான் அனுப்புறது. முடியாதுன்னு சொல்றது இல்லைங்க, கூடியமான வரைக்கும். அதான் அவங்க எல்லாம் சொல்றது, நீ கேக்குற மாதிரி எல்லாம் செய்யறதாச்சு, அதனாலதான் அவங்க எல்லாம் வர்றாங்க.
1: இன்னொன்னுமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இப்ப நீங்க வந்து லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும் போது அது எடுத்த உடனே நீங்க ஒரு பிசினஸா ஆரம்பிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சா இல்ல பழக பழக தான் சரியாச்சா?
0: இல்லைங்க, நாங்க ஒரு தடவை கூட தப்பு பண்ணதே கிடையாது.
1: சூப்பர்.
0: ஆமா, ஏன்னா அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவாங்க, எதை எடுத்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொன்ன மாதிரி கண்டிப்பா பிளானிங் இருக்கணும். அப்புறம் நாளைக்கு டெலிவரி அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு தான் செய்வோங்க. அது 500 கிலோனாலும் சரிங்க, 100 கிலோனாலும் சரிங்க, 10 கிலோனாலும் சரி, அதில் மட்டும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக நம்ம செய்யணுங்க. அதுக்கெல்லாம் கடவுள் வந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பார். இன்னைக்கு ஒன்றுமே ஆர்டரே கிடையாதுன்ட்டு யோசனை பண்ணுறப்போ எங்கிருந்தோ வருங்க. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி ஆயிருக்குதுங்க. பட்டு

0: ரொம்ப வந்து எதிர்பார்க்க கூடாது, பட் வர்றதை நல்லா செய்யணும்.
1: சாதாரண நாட்களை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவே இல்லை. முக்கியமா தீபாவளி டைம், ஏதாவது ஒரு பண்டிகை டைம்.
0: ஆமாங்க, பண்டிகை
1: கிருஷ்ண ஜெயந்தின்னு வச்சுக்கலாமா.
0: நிறைய பண்டிகை சமயத்துல வந்துங்க எனக்கு ஒரு மாசம் முன்னாடியே ஆர்டர் வந்துடும். பெரிய பெரிய குரூப்புகள்லாம் சொல்லிடுவாங்க எனக்கு இதுதான் வேணும்பாங்க, நாம அது செய்யவே முடியாத மாதிரி இருக்கும், பட் செஞ்சே கொடுத்துருவோம். அது ஒரு நாளும் கூட யாருக்குமே செய்ய மாட்டோம்னு சொன்னதே கிடையாதுங்க.
1: ஓகே,
0: அது என்ன சொல்றது, நம்மளுக்கு கடவுளோட வரம்,
1: கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம்.
0: ஆமா இல்லையா, கடவுளை தான் கும்பிட்டுக்கிறது. பட் எல்லாம் பிளான் பண்ணி வாங்கி வச்சிருவானுங்க அதெல்லாம் எல்லாமே.
1: ஆனா அந்த ப்ரீ ஆர்டர்ஸ் வந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிடுவீங்க, அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா அது அந்த டைம் ரொம்ப பிஸியா இருப்பீங்கல்ல, தீபாவளி
0: ரொம்ப பிஸியா இருக்கிறப்ப ஆளுங்க நிறைய போடணுங்க, போட்டு செய்யணும். இந்த செய்யறவங்க மோஸ்ட்லி வந்து அவங்களே ஆளுகளை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸ்வீட் மாஸ்டர்ன்னு வச்சுக்கோங்க, நிறைய வந்ததுன்னா அவரே கேட்பாரு எப்ப டெலிவரி என்ன, அதனால வந்து எல்லாம் கேட்டு கரெக்டா பண்ணி கொடுத்துருவாரு. கம்மினாலும் பண்ணி கொடுப்பாரு, எக்ஸ்ட்ராவினாலும் பண்ணி கொடுத்துருவாரு. எதுவுமே தப்புன்னு வந்ததே இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்டோ அந்த மாதிரி.
1: டேஸ்ட் வந்து ஒரு பொருளோட டேஸ்ட் வந்து உங்க கைப்பக்குவத்துலதான் இருக்கு இல்லையா. உங்களுக்கு யாரு ரெசிபி சொல்லி கொடுத்தது?
0: பாட்டி அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாங்க. அப்புறம் அத்தை ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களும் அதே மாதிரிதாங்க. அவங்க கிட்டதாங்க இந்த விருந்தோம்பலே கத்துக்கணும். எவ்வளவு அவசரமா அங்க போனாலும் ஒரு பத்திரிக்கை வைக்க போனாலும் அவங்க வந்து சாப்பிடாத அனுப்ப மாட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு,
1: அதுக்குள்ள எப்படி?
0: ஆமா, அதுக்குள்ள எப்படி பண்றாங்க? போய் பேசாம உட்காரு அப்படின்னு ஒரு மிரட்டுவாங்க. நாங்க எல்லாம் பேசாம உட்காந்துக்கோ. அவங்க நல்லா செய்வாங்க, சும்மா சொல்லக்கூடாது. நிறைய
1: நீங்க அந்த காலத்துல கண் திட்டம் சொல்லுவாங்க, அளவை வந்து சொல்லி தர மாட்டாங்க, பார்த்து கத்துக்கோ அப்படிமா. கத்துட்டு வந்ததுனாலதான் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
0: இப்போ ஒரு டெலிவரி கொடுத்ததும் கூட ஸ்வீட் கம்மியா கேட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு ஸ்வீட் கம்மியா தான் போட்டோம். அந்த ஸ்வீட் கம்மியா போட்டு முந்திரி எல்லாம் ஜாஸ்தி போடுறப்ப நம்மளுக்கு விலை ஜாஸ்தி ஆயிடும். பட் ஏதோ ஒரு நாளைக்கு வாங்குறவங்களுக்கு அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க. அவங்க சந்தோஷமா போய் அங்கிருந்து போன் பண்ணுவாங்க, நல்லா இருந்தது இல்ல, அடுத்த தடவை பாக்குறப்ப சொல்லுவாங்க. அந்த ஒரு சந்தோஷம் வருஷத்துக்கு எதுவுமே ஈடு கிடையாது. அதுதாங்க ரொம்ப சந்தோஷம்.
1: தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சி இது. ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: சாய்வு நாற்காலி மூத்தோர்க்கான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில இன்றைய விருந்தினர் தொழில் முனைவோர் பரிமளா சாமிநாதன் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். உங்க ஃபுட் நீங்க சமையல்ல சொல்லுங்க. நான் ஸ்வீட் காரத்துக்கு வரல. நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன், என் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டின ஒரு டிஷ் ஏதா ஒண்ணு சொல்லுங்களேன்.
1: சாம்பார் ரசத்திலே கொஞ்சம் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரின்ட்டு மாத்தி மாத்தி செய்வோம். காரம் கொஞ்சம் அதிகமா போடுவோம். இல்ல இவங்க எல்லாம் பெரியவங்கன்னு பேரு, காரம் நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் அது மாதிரிங்க பாவக்காய் பொரியல் வந்துங்க எங்க பாட்டி கிட்ட கத்துட்டுதான் ரொம்ப சூப்பரா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பண்றப்பெல்லாம் நினைச்சுக்குவேன் பாட்டி பண்ண மாதிரி வந்ததா, எல்லாரையும் கேப்பனுங்க நல்லா இருக்கா, மோர் குழம்பு இந்த மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் நல்லா ஸ்பெஷலா பண்ணுவாங்க. அப்ப கேட்டு சரி இருந்தது நல்லா அப்படின்னா அப்போ ஒரு சந்தோஷம். இல்லைன்னா அடுத்த தடவை இன்னும் ட்ரை பண்ணி நல்லா கொண்டு வருவோம்.
0: பாவக்காய் பொரியல் பாட்டி மாதிரி நீங்க பண்ணுவீங்க.
1: சாம்பார் சாதங்க
0: ஒண்ணு சொல்லுங்க, பாவக்காய் பொரியல வச்சுக்கலாமா?
1: வச்சுக்கலாங்க.
0: வெரி குட். அப்புறம் உங்க ஸ்வீட் காரம்ல சொல்லுங்க.
1: வந்து தி பெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது லட்டுங்க.
0: வித்தியாசமா இருக்கு, டேஸ்ட் வந்து எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா?
1: முந்திரி கேக் சொல்லி கொடுத்தது நான் சின்ன பொண்ணு. அப்ப நான் 12 வயசுலயே வீட்டுக்கு யாராவது இந்த அப்பா வந்து பலகாரம் கொண்டு போகணும் இல்ல தீபாவளி சமயத்துலன்னா ஆளுகளை கூப்பிட்டு செய்ய சொல்லுவாங்க. அப்ப அவரு பிள்ளைங்க ஜெயராமன்ட்டு, அப்ப அவரே வந்து 60-70 வயசு இருக்கும். அப்புறம் அவர் செய்யறது பாத்துட்டே இருப்பனுங்க. சும்மா நிக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனா நம்ம மைண்ட் அப்படி அப்சர்வ் பண்ணிக்கும் அவர் எப்படி பண்றாருன்னு பார்த்தா அவர்கிட்ட பழகுந்தா இந்த முந்திரி கேக்.
0: ஓகே.
1: அப்புறம் எப்பாவது வரப்போ பாரு நீ பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பண்ணி காமிச்சு அப்புறம் ஓ பாப்பா நல்லா இருக்குது
0: எல்லாம். அப்பா கத்துட்டது
1: அந்த முந்திரி கேக் எல்லாம் இப்ப நம்ம கொஞ்சம் ஸ்வீட் கம்மி பண்ணி நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். நிறைய முந்திரி கேக் வாங்குறவங்க எல்லாம் அதே இதை வாங்குவாங்க.
0: வெரி நைஸ்.
1: விலை அதிகம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. லட்டு வந்து நார்மலா நல்லாவே போகுங்க, டெய்லி பண்ணுவாங்க.
0: நீங்க பண்ணதா குழந்தைங்க, உங்க குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்
1: கேட்பாங்க, நல்லா இருக்குதுமா.
0: இப்ப நீங்க இது ப்ரொஃபஷனலா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்களா, சொல்லிட்டே இருப்பாங்களா, அம்மா நீங்க எப்ப பண்ணுவீங்க, நீங்க இவ்வளவு நல்லா பண்றீங்களா? அப்ப அவங்க எல்லாம் சொன்ன என்கரேஜ்மெண்ட் தானே இதெல்லாம்.
1: ஆமாங்க,
0: அப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க.
1: அப்ப எல்லாம் வந்துங்க வீட்டுக்கு பிளான் பண்றது 1 கிலோ அரிசி போட்டு முறுக்கு செய்யறதுனால 1 மாசம் ஆயிடுங்க. வீட்டுக்குன்னு செய்யவே மாட்டோம், ஒரு சோம்பலா இருக்கும், எப்படி போய் செய்யறது அந்த மாதிரி. இப்ப வந்து பார்த்தா எனக்கு
0: செய்யறீங்க போங்க,
1: ஒரு நாளைக்கு வந்து 50 கிலோ 40 கிலோ எல்லாம் சர்வசாதாரணமா இப்ப பண்றோம்.
0: ஊருக்கே செய்யறீங்கன்ட்டு.
1: ஆமாங்க,
0: உங்களுக்கே இப்ப பிரமிப்பா இருக்கு.
1: ஆமாங்க, பிரமிப்பா இருக்கு. பட் இது பழகி போச்சுங்க. ஆனா ஒரு நாள் கொஞ்சம் டல்லாச்சு கம்மியா போகுதுன்னா அந்த நாள் வந்து வேலையை நிறுத்திடுவோம்.
0: முடியல,
1: இனியும் ஃப்ரெஷ்ஷா வேணும்ட்டு. ஃப்ரெஷ்ஷாங்கிறதுக்காக சும்மா போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன கடையா இருக்குங்க, கடை இருந்தா போடலாம். பட்டு அந்த மாதிரி ரொம்ப செஞ்சு வச்சுக்கிறது இல்லைங்க.
0: அந்த ஆன் டிமாண்ட்
1: ஆன் டிமாண்ட் தான் கரெக்ட். அதுதான் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் லாஸ்ன்னு வந்தது கிடையாது.
0: சரி, நீங்க சொல்லுங்களேம்மா, லேடிஸ்க்கு எது பொருத்தமான பிசினஸா நீங்க நினைக்கிறீங்க?
1: இந்த பிசினஸ் தான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு பிகாம் எம்பிஏ இந்த மாதிரி படிக்கிறாங்க, மார்க்கெட்டிங் போலாம். அதுக்கு மார்க்கெட்டிங்கு ஆள் வேணும் இல்லைங்க.
0: ஆமா,
1: இப்ப பெரிய ஆடிட்டருங்க அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு அவங்க லீகல் அட்வைசர் எல்லாமே இருக்காங்க. அது மாதிரி நிறைய படிப்பு சொல்லிட்டே போலாங்க. இப்ப எல்லாம் பாருங்க ஐடி படிச்சுட்டு அதுலயே தினம் தினம் படிச்சுட்டே தான் இருக்காங்க அவங்க, இதோட நிறுத்துறது இல்ல. அப்ப அப்படி படிக்க படிக்க ஒவ்வொரு ஸ்கேல் போக போக என்ன அவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கா சம்பளங்க அதிகமாகுது. நாமெல்லாம் பாடுபடுற அந்த அளவுக்கு வந்து கிடையாது. பட் இருந்தாலும் இது வந்து ஜனங்களுக்காக நம்ம செய்யறோம்.
0: கரெக்ட். சரிம்மா, இப்ப சொல்லுங்களேன், பெண்களோட வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி இருக்கு? இத்தனை வருஷத்துல நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க சின்ன வயசுல இருந்து இன்னொரு கோயம்புத்தூர் பெண்களோட வளர்ச்சி.
1: பெண்களோட வளர்ச்சின்னு சொன்னா பெண்கள் நிறைய பண்றவங்க இருக்காங்க, பெரிய பெரிய வேலைகள்.

0: இருக்கிறாங்க. ஆமா, உங்களை கூட கேட்டேன்ல, என்ன படிச்சிருக்கீங்க? அந்த படிப்புக்கு அது என்ன இருந்தாலும் படிச்சுட்டு வர்றவங்க அது ஒரு தனி ஸ்டைல் தான், நல்லா இருக்கு. நாங்கெல்லாம் வந்து டிகிரி முடிக்கலீங்களா,
1: அது சூழல். உங்களுக்கு அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, விட்டுருந்தா நீங்க தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்டரா இருக்காங்கன்னு அவங்களெல்லாம் பாத்தீங்களா போய்?
0: அவங்கள வந்து எங்கேயும் பாக்குறது, அவங்க எல்லாம் ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க.
1: அப்படியா?
0: கேட்டா கூட கான்டாக்ட் பண்ணா, நான் இப்பவும் வந்து எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்து பேச
1: ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி இல்ல, லேடிஸ்க்கு கால் கடியில வீல் வச்சுக்கிட்டு போறவங்க தான் லேடிஸ் இல்லையா? எப்பவும் வேலைதான் அவங்களுக்கு. ஏதோ ஒரு வகையில அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க லேடிஸ பொறுத்த வரைக்கும். சில ஆண்களுமே அப்படிதான், அவங்க வந்து உட்கார மாட்டாங்க. உடல்நிலை முடியல அப்படிங்கறத தவிர மத்தபடி எப்பவுமே சுறுசுறுப்பா பம்பரம் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சாய்வு நாற்கலாம் ஒத்து வராதுதான். ஏன்னா நம்ம சும்மா ப்ரோக்ராம்காக அந்த மாதிரி அழகா பேர் வச்சிருக்கோம். இது வந்து மூத்தோருக்கான நிகழ்ச்சி நம்ம சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா வர கெஸ்ட் எல்லாருமே உங்களை மாதிரியே என்டர்பிரைசிங்கா இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. இவங்களை எல்லாம் பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உங்களை மாதிரி பெரியவங்களை பார்க்கும் போது நாம ஒண்ணுமே குறை சொல்லக்கூடாது, அவங்களே செய்யறாங்க, நம்ம குறை சொல்லிட்டு வீட்டுல உட்கார கூடாதுன்னு இருக்கு. இன்ஸ்பைரிங்கா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கும் போது. நிஜமா அவங்க கிட்ட இவ்வளவு நேரம் பேசினப்ப ஒரு டயர்டாவே இல்ல. நேத்து நடந்த எனக்கு இன்னைக்கு சொல்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அழகா சொல்றீங்க, நிதானமா ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு உங்ககிட்ட பேசும்போது ஒரு அம்மா கிட்ட பேசுற ஃபீல் தான் வந்ததே தவிர கெஸ்ட் கிட்ட பேசுற மாதிரியே இல்ல எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆல் இந்தியா ரேடியோ வந்திருக்கீங்க.
0: எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷங்க. நீங்க எனக்கு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் இருக்கீங்க. நல்லா அன்பா கேள்வி கேக்குறது கேள்வின்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய செய்யுங்க நீங்க எல்லாம், இன்னும் சின்ன வயசு, ரொம்ப நல்லா செய்யணுங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேமிலி பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட், வேலையும் பாத்துக்கணும். வேலையில வந்து தினத்துக்கு தினம் சாமர்த்தியமா இருக்கணும், அப்பதான் லேடிஸ்க்கு வந்து ஒரு மதிப்பு இருக்குங்க. எங்க போனாலும் நான் அதிகமா வந்து லேடிஸ் தான் நம்மளுக்கு சப்போர்ட். நிறைய புதுசா ஆளுக்கு வந்தாலும் கூட அவங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்ட்டு லேடிஸ் பேர் தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, முடியுமா, பிஸியா, அந்த மாதிரி இல்லைங்க, அதெல்லாம் செஞ்சிடலாங்க. ஆனா நான் அவங்களோடயும் அதிகமா பேச மாட்டேனுங்க. ஒன்னா முடியும்னா முடியும், முடியாதுன்னு ஆனா சொன்னதே கிடையாது. முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி சொல்லவும் கூடாதுங்க. ஒரு நாள் நம்ம முடியாதுன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அங்க போனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் நம்ம கடைகளாட்ட வருமா அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி பேச்சு வாங்கக்கூடாது இல்லைங்களா?
1: கரெக்ட்.
0: நம்ம செய்யறதுல திறமையா செஞ்சு அவங்க சந்தோஷப்படணும்.
1: ரொம்ப கரெக்டா சொன்னீங்க.
0: அவங்க பண்ணாதான் நம்மளுக்கும் நல்லது.
1: சரி, இப்ப நான் ஒன்னே ஒண்ணு முக்கியமா ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். பெண்களோட ஆரோக்கியம் பத்தி உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீங்க சொல்லுங்க. பெண்கள் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. டிப் ஃபார் ஆல் லேடிஸ்.
0: ஆமாங்க, ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கணுங்க. நம்ம ஆகாரத்துல தான் இருக்கு ரொம்ப வந்து, ஆயிலு நெய் எல்லாம் எல்லாமே அளவு தான். இப்போ நாங்கெல்லாம் நெய்யெல்லாம் ஊற்றிக்குவோம், பட் ஒரு ஸ்பூன் அதோட சரி. இப்போ எனக்கே சுகர் பேஷண்ட், நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன்.
1: பண்றதோட சரி, பண்றதோட
0: சரிங்க. நானா அதனால எல்லாருக்கும் சந்தோஷமா செய்யறது. நம்ம சாப்பிட முடியல, ஆனா அவங்களாவது நல்லா சாப்பிட்டுமே.
1: சோ ஸ்வீட்,
0: அது வந்து அதுதாங்க முக்கியம்.
1: நீங்க ஸ்வீட்டா பேசுறீங்களே அது போதும்,
0: அதே போதுங்கிறீங்களா?
1: ஆமா, ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கணும் லேடிஸ் இல்லையா?
0: ஆமாங்க.
1: அதாவது ஹெல்த் நல்லா இருந்தாதான் அவங்க குடும்பத்தை அவங்க நல்லா
0: நல்லா பாத்துக்க முடியும். என்ன ஒரு புதுசா ஒரு சிம்டம்ஸ் வந்தது இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவுனா அதை தள்ளி போடக்கூடாதுங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு தரவா செக் பண்ணி அவங்க ரெடி ஆகணும். எதுக்கு? அவங்க ஃபேமிலியை அவங்க பாத்துக்கணும். எனக்கே நிறைய எல்லாம் பிரச்சனை வந்திருக்கு, பட் அப்பப்ப அந்த டைமுக்கு பாத்துக்கோங்க. ஆனா இப்ப நல்லா இருக்கிறேன். அந்த டாக்டரே அப்படிங்கிறாரு, இன்னும் உங்களுக்கு ஒண்ணுமே வராது, பயப்படாதீங்க, அது மாதிரி.
1: சோ பாசிட்டிவ். நீங்க அவங்களுக்கு நிஜமா கடவுள் பண்ணிட்டு ஒண்ணுமே வர வரக்கூடாது. நீங்க இன்னும் பல வருஷம் நல்லபடியா இருந்து எங்களுக்கு பிளஸ் பண்ணணும், எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், இந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணணும். முக்கியமா நிறைய நல்ல வார்த்தைகளை நீங்க எப்பவும் சொல்லிட்டே இருக்கணும். அப்புறம் உங்களோட பிசினஸ் இன்னும் பெருசாக்கணும். நானே உங்களை கூப்பிட்டு திருப்பி அடுத்ததில் கூப்பிட்டு இன்டர்வியூவும் பண்ணணும்.
0: ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் கேட்கறப்ப.

0: எனக்கு வந்து உற்சாகமாக தான் இருக்குது. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், பார்க்குறவங்களை வந்து சந்தோஷமாக நம்ம என்ன கேட்குறாங்க, அவங்க நம்மளை பணம் காசாக கேட்குறாங்க, பலகாரம் கரெக்டாக பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க, அதை கொடுக்கறதுல என்ன வந்து நம்மளுக்கு கெட்டு போகுதுங்க, நல்லா பண்ணணுங்க, சந்தோஷமாக பண்ணணும்.
1: உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணலாமா?
0: பண்ணலாங்க. 9894134455
1: மிக்க நன்றி. நீங்க வந்து இந்த ஸ்டுடியோக்கு வந்திருந்து எங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது ஒரு என்டர்பிரனர்ங்கிறது சின்ன வயசுல ஆரம்பிப்பாங்க, இல்ல நடுத்தர, நீங்க 62 ஆரம்பிச்சீங்க, ஆனா சக்சஸ்ஃபுல்லா கோயிங் ஸ்டெடி அண்ட் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுவீங்க. அதே வந்து பாருங்க, எங்களுக்கு எவ்வளவு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கு பாருங்க. 17
0: தினத்துக்கு தினம் நல்லா தான் இருக்குது.
1: அதுதான்,
0: அது வந்து சந்தோஷமாவும் இருக்குங்க. நிறைய குழந்தைங்க சாப்பிடுறாங்க, பெரியவங்க சாப்பிடுறாங்க, அதுதான் எங்களுக்கு சந்தோஷங்க.
1: சரி, ஒரு சீக்ரெட் மந்த்ரா ஒன்னு சொல்லுங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி, சின்ன வார்த்தை ஒன்னு.
0: சின்ன வார்த்தை, நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.
1: சூப்பர், தேங்க்யூ சோ மச், மிக்க நன்றிம்மா.
0: ரொம்ப நன்றிங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு ரொம்ப நன்றி. நான் சின்ன வயசுலயே பிரமிப்பா பார்த்த ஒண்ணுதான், அதனால எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரிங்க ஆல் இண்டியா ரேடியோ. வணக்கங்க
2: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்கள் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களின் நினைவிற்கு நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.
2: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நாளை காலை 8:30 ஒலிபரப்பாகும். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 12:00 ஒலிபரப்பாகும்.
0: அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள் கேட்டு பயன்பெறுவோம்.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இது வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. ஹலோ தோழியில் அதாவது செவ்வாய், வியாழன் இந்த மாதிரி நாட்களில் ஒவ்வொரு தலைப்புகளோட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பரிமாறுவீங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ஆர்ஜே தமிழரசு லக்ஷ்மணன். இன்றைக்கி என்ன தலைப்பு, என்ன எதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டாச்சு லீவு அப்படிங்கிறத விட லீவு முடிய போகுது அதுக்குள்ளேயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லீவ் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு நாட்கள் எண்ணக்கூடிய அளவு தான் இருக்குது. லீவ் முடிய போகுது, ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆக போகுது. நிறைய வீடுகளில் பரபரப்பாக இருப்பீங்க. எப்படின்னா குழந்தைகள் வந்து ப்ரிப்பேர் ஆவாங்களோ இல்லையோ, பெற்றோர்கள் நாம் வந்து ரொம்பவே ப்ரிப்பேர் ஆகும் இல்லையா. தூங்குறதுலேருந்து தூக்கம் இது வரைக்கும் எப்படி தூங்கணும்னு தெரியாது, எவ்வளோ நேரம் கழித்து எழுந்திரிச்சோன்னு தெரியாது. ஆனால் இனிமேல் ஒரு யூனிஃபார்மாக நேரத்தில் எழுந்திரிக்கிறது, யூனிஃபார்ம் வந்து கரெக்டாக இது பண்ணுறது, புக்கு கரெக்டாக போட்டோமா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேராக இருப்போம். குழந்தைகளும் ப்ரிப்பேராக இருப்பாங்க, பெற்றோர்களாகிய நாமளும் ப்ரிப்பேராக இருப்போம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். நீங்கள் அழைத்து பேசலாம் 23 17 04 மற்றும் ஒரு எண் 23 16 3 1 2. இந்த எண்களுக்கு கோவைக்கு உண்டான முன் இணைப்பு என்னான 0 4 2 2 இந்த முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைத்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக பகிரலாம்.

0: பொற்காலம் படத்திலிருந்து அருண்மொழி, அனுராதா, ஸ்ரீராம், சுஜாதா பாடிந்த பாடல் கேட்டோம். இசை தேவா, பாடலாசிரியர் வைரமுத்து. இஸ் நாம கேட்டுட்டு இருக்கோம் இது வசந்த் ஈழம் நிகழ்ச்சியில. ஹலோ தோழி, இன்னைக்கு என்னன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, ஸ்கூல் எல்லாம் திறக்க போறாங்க. உங்க வீட்டில் எப்படி அப்படிங்கிறது தான், அதுக்காக நான் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரில இருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
0: சொல்லுங்கம்மா, உங்க நீங்க எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கீங்க
1: மேம்? இப்ப எந்திரிக்கிறதுல தான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கோம் மேம். ஸ்கூல் லீவுனால 7 மணி ஆயிருங்க மேம். ஆனா குழந்தைங்களாம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. லீவுனா நம்ம கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க விடுறது இல்ல மேம். இப்ப வந்து கொஞ்சம் பழகிட்டோம் மேம், 6 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டாங்க.
0: ஒரு 5 நாள் பழக்கம்
1: ரெடி ஆயிட்டாங்க மேம். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் பாக்கணும்.

0: அடுத்த கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டாங்க மேம்.
1: நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்க
0: மேம்? நானும் அதை எந்திரிக்கிறது இல்லை, நானும் கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்ப 6 மணிக்கெல்லாம், 6 மணிக்குதான் மேம் எந்திரிக்க முடியும் இங்க எனக்கு. 6 மணிக்கு எந்திரிச்சோம், யூனிஃபார்ம் பேக் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சாச்சு மேம். இப்ப எப்படா ஸ்கூல் திறக்கும் இருக்கோமா
1: பத்தியா? 1 மாசத்துக்குள்ளேயே அலப்பல தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரிதான்லயா?
0: ஆமா மேம், கண்டிப்பா மேம். ஆனா 1.5 மாசம் லீவு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்ட மேம். ஆனா நாள் போனதே தெரியல,
1: தெரியல
0: போயிடுச்சு மேம்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர், அழைத்து பேசியதற்கு நன்றி.
0: Thank you.
1: இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க ஷேர் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற முன் இணைப்பினும் சேர்த்து 23 17 04 6 இன்னும் மற்றொரு எண் 23 16 312. இந்த எண்களை அழைத்து உங்களுடைய ஸ்கூல் ரீஓபன் எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டில் எப்படி அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணுங்க.

0: ஜானகிராமன் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் சிற்பியினுடைய இசையமைப்பில் பாடியிருந்தாங்க. பாடலாசிரியர் பழனி பாரதி. ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து மெசேஜும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நெய்யர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நன்றிங்க.
0: பாத்தீங்களா எப்படி எல்லாம் எடுத்த உடனே எல்லாருமே சொல்றது.

இது எப்படிங்க இருந்தாங்க எழுந்திருக்கிறது தாங்க. காலைல எழுந்திருக்கும் போதே காலைல 9 மணி 8 மணி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து இப்போ 6 மணி, இனிமே தான் 5 மணி அப்படிங்கிறது கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எஸ் தென் பொன்முடியிலேருந்து நாகமணி சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில், எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து கல்லூரி முடிச்சிட்டாங்க, இன்னொருத்தர் வந்து கல்லூரி தேடிட்டு இருக்காங்க, அதில் தாங்க நாங்கள் வந்து ரொம்ப சர்ச்சையாகவே இருக்குது, என்ன எங்கே சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அடுத்த கேள்வி என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு க்ளூவாக தெரியுது. இப்போ ஸ்கூல்னு சொன்னால் அடுத்தது கல்லூரின்னு கூட சொல்லலாமே அப்படின்னு கூட தோணுது. சூப்பர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரமண முதலி புது ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க, 1 மாத காலம் கவலையே இல்லாமல் இருந்தாங்க, இனிமே அப்படி இல்லை, நேரமாக எழுந்திருக்கணும் அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே எந்திரிக்கிறதா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் போல, இவ்வளவு நாள் நல்லா தூங்கியாச்சு, நீ எப்படி கரெக்டா அந்த டைம்க்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே சவாலான ஒரு காரியமா இருக்கும் போல.

நினைத்தேன் வந்த திரைப்படத்துல இருந்து கே சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டோம். இசை தேவா. எஸ் வசந்த் இளம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி தான் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அதாவது லீவ் விட்டாச்சு அப்படிங்கிறத விட லீவ் முடிய போகுதே அப்படிங்கிற ஒரு கவலை தான் நிறைய பேருக்கு வந்து இருக்கும் இல்லையா. லீவ் வந்து முடிய போகுது, ஓகே உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்துக்களையும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்லலாம், 9585801003 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிலும் அழைத்து பேசணும்னு நினச்சிங்கன்னா 2317046 மற்றும் அறியன் 2316312 இந்த எண்களில் அழைத்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடலாம். ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே வந்து புக்கு வாங்கணும், நோட்டு வாங்கணும், அடுத்தது பென்சில் வாங்கணும், எரேசர் வாங்கணும், பென் வாங்கணும், இதெல்லாம் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். அதையும் தாண்டி நம்ம காலையில் நேரத்தில் எந்திரிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலை நிறைய பேர்கிட்ட இருக்கு இல்லையா. அதை பற்றினா உங்களுடைய அபிப்பிராயம், அதாவது உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம்.

நாம கேட்டுட்டு இருக்கோம் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்தியிலும் நிகழ்ச்சியில. ஹலோ தோழி, அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு கேட்டிருந்த கேள்வியாக இருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருக்காங்க நம்ம இந்திரபிரியா பூபதி சொல்லியிருக்காங்க. மூக்கனூர்லேருந்து எங்களுடைய குழந்தை எங்களுடைய மகளுக்கு வந்து இப்போ தாங்க 11 மாதம் ஆகுது, அதனால் எங்களுடைய பள்ளி திறப்பு நாளிற்கான பரபரப்பே இல்லைங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பரபரப்புக்காக நாங்கள் ஏங்கிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. செம அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபேஸ்புக் மூலமாக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைஞ்சிருக்காங்க மணிகண்டன் தென் பொன்முடியிலிருந்து. அதே போல் நெபுலா யோக வர்ஷினி அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி இணைஞ்சிருக்காங்க. வசந்த இளம் நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மூலமாக இணைஞ்சிருக்காங்க புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், நமுனா நாகராஜ், ஆனந்தன் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம்.

வசந்த இளம் நிகழ்ச்சியில இது வரைக்கும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஹலோ தொழில் நிகழ்ச்சியில ஸ்கூல் வந்து ரீஓபன் ஆக போகுது, உங்க வீட்டுல எப்படி அப்படின்னு கேட்டிருந்தோம். பிரஸ் காலனில இருந்து கண்மணி வந்து சொல்லியிருக்காங்க, இந்த வருஷம் தாங்க காலேஜ் போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதே போல திருப்பூர்ல இருந்து மகேஸ்வரி ராஜேந்திரனும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சோன்னா எல்லா வேலையும் தானாகவே நடக்குங்க அப்படிங்கிறது, இதெல்லாம் ரெகுலராக நடக்க போகுது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆனதுக்கப்புறமா. எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடியாகிறோம் இல்லையா, நம்மளும் ரெடியாகவும் குழந்தைகளையும் ரெடியாகும். அப்போ தான் வந்து வழக்கமான நடைமுறைகள் வந்து நம்ம வீட்லேயும் சரி, அவங்க வந்து கிளம்பி போகும்போதும் சரி, ஒரு ரெகுலரான ஒரு வழக்கமான செயல்கள் வந்து அப்போ தான் நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற அதாவது பள்ளிக்கு செல்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஓகேங்களா. நம்முடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12:50 பூந்தென்றல் நிகழ்ச்சி இருக்கு. அதே போல 1 மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் என்ன படம் வரப்போகுது அப்படிங்கிற யோசிச்சுட்டே இருங்க. அடுத்ததாக 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களுடைய தொகுப்பு நிகழ்ச்சி இருக்கு. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்த கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியை சார்ந்த என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் காத்துட்ருக்கு. அதே போல 3:00 டீ டைம் நேயர் விருப்பமாக சித்திர செவ்வானம் இன்றைய நிகழ்ச்சியில் 5:02 மாலை 5:02 கதைகளின் வழியே திருக்குறள் கேட்கலாம். 6:00 பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேனி வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த எம் ஆனந்த் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். 9:15 மயில் இறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள் இடம்பெறும். 10:00 மெலடி மெட்டுக்கள் லிஸ்னர் சாய்ஸாக நேயர் விருப்பமாக வரப்போகுது. இவை எல்லாமே உங்களுக்கான நிகழ்ச்சிகள் தான், கேட்டு மகிழலாம் நேர்களே.

0: உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம்

0: வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2 நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் பி. ஜெயச்சந்திரன், ராதிகா பாடியது.

0: இதுவரை மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: கேட்டு பயன்பெறுவோம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி காலையில் எழுந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவசரமாக பரபரப்பான ஒரு வேலை, ஒரு ரொட்டீனான ஒரு லைஃப், போரிங்கான ஒரு லைஃபாக இருக்கு இல்லைங்களா? இதுக்கடையில் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டால் கூட செய்ய முடியாமல் மறுபடியும் ஒரு வழக்கமான வாழ்க்கையை வாழ தொடங்குகிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான், ஒருத்தர் வந்து தன்னுடைய போரிங்கான ஒரு லைஃப், அதாவது காலைல எழுந்திருக்கிறோம், அவங்க அவருடைய ப்ரொஃபைல் பார்க்குறாரு, செக் பண்ணுறாரு, அதில் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறமா சுட்கேஸ் தூக்கிட்டு அது பேக் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம வேலைக்கு வந்து பரபரப்பாக கிளம்பி போறாரு. அதே மாதிரி ஒரு ரொட்டீனான ஒரு வொர்க் தான். ஆனால் தன்னுடைய வேலைக்காக வேலையை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. அதில் நிறைய அட்வென்ச்சர்ஸ், நிறைய சாகசங்கள்லாம் பண்ணுறாரு. எப்படி இருந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் அட்வென்ச்சராக மாறுது அப்படிங்கிற கனவுல நினச்சது நிஜமாகவே நடக்கும்போது ஒரு த்ரில்லிங்காக மட்டும் இல்லைங்க, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு வந்து அதை வந்து நம்ம உணரும் போது நம்ம வந்து கனவுல தான் அதெல்லாம் நடக்கும், ஃபைட் பண்ணுறது அதெல்லாம். ஆனால் உண்மையாகவே அந்த இடத்துக்கு போய் நம்ம அந்த சாகசங்கள்லாம் பண்ணும்போது உண்மையாவே அதை வந்து மனசுல உணர்வோம் இல்லையா, அது வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். அதை வந்து இந்த படத்து மூலமா சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே ஜோக்கா, ஒரு நகைச்சுவையா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல அழகான அந்த இடங்கள்ல எந்தெந்த ஊருக்குள்ள போறாரோ அந்த சீனரிஸ் வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸ், அந்த ஊரையே நம்ம வந்து சுத்தி பாக்குற மாதிரி இருக்கும். அவர் அங்கெல்லாம் போய் இவ்வளோலாம் பண்ண முடியுமா இவர்னால அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப காமெடி கலந்த ஒரு அட்வென்ச்சர் வந்து இந்த படத்துல வந்து கொண்டு போயிருப்பாங்க. த சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மெட்டி அப்படிங்கிற ஒரு படம் தான் இன்னைக்கு நம்ம அந்த படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். கூடவே அழகழகான பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நிகழ்ச்சியில. உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன்.

மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். த சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மிட்டி, இந்த படத்தை தான் நம்ம வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 2013 இந்த படம் வந்து வெளியாச்சு. வால்டர் மிட்டி இந்த படத்தினுடைய ஹீரோ பேர். இவருக்கு வந்து எப்போவுமே பகல் கனவு வரும். நாம் வந்து நம்ம செய்ய முடியாத ஒரு பண்ண முடியாத நிறைய செயல்களை கற்பனை செஞ்சு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி மிட்டி வந்து பகல் கனவு காணுவார். அந்த கனவுல நிறைய சாகசங்கள் பண்ணுற மாதிரி அதாவது கனவு கணுவார். உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, இவருக்கு கோஒர்க்கர், அதாவது இவர் கூட வேலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அவர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஹீரோயின் வந்து ஒரு டாக் வச்சிருப்பாங்க. அந்த டாகை வந்து எப்படி வந்து அந்த நாயை வந்து எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறது, ஒரு பெரிய பில்டிங்ல குதிச்சு அப்படியே நெருப்பெல்லாம் பின்னாடி பாக்குறதுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பாரு, திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த நாய்க்காக கீழே இறங்கி ஃபைட் பண்ணி அந்த நாய் காப்பாத்தி கொண்டு வந்து அவர் அவங்க கிட்ட அந்த ஹீரோயின் கிட்ட கொடுக்குற மாதிரி அந்த கனவெல்லாம் வரும். திடீர்னு என்னடா இவ்வளோ இதாக பண்றாரு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அது பகல் கனவா இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பகல் கனவு வந்து இவருக்கு வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். அதே போல அந்த மேகசின், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின் கம்பெனி, அந்த லைஃப் அப்படிங்கிற ஒரு மேகசின் கம்பெனியில் தான் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாரு. அந்த கம்பெனி எம்டி பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்போவுமே கலாய்ச்சிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணிவிட்டு ரொம்ப மட்டம் தட்டியே பேசிகிட்டு இருப்பார். இவனால் ஒன்றுமே சொல்ல முடியாமல் போனாலும் நமக்கு தான் டே ட்ரீம் இருக்கு இல்லையா, பகல் கனவு இருக்கு இல்லையா, அதில் போய் அவர்கிட்ட சண்டை போடுற மாதிரி, மேல் மாடியிலருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணி அங்கேருந்து அவரை வந்து தள்ளி விடுற மாதிரி நிறைய கனவெல்லாம் காணுவார். இவருக்கு அந்த கம்பெனியில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது அவர் ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து நெகட்டிவ்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அந்த கம்பெனிக்கு அனுப்பும்போது அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அதுக்கு வந்து பிரிண்ட் போட்டு தர்றது தான் இவருடைய வேலையாக இருக்கும் அந்த கம்பெனியில். அதாவது ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஷெனோ கானல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து நிறைய இடங்களுக்கு போகும்பொழுது நிறைய ஃபோட்டோஸ் வந்து போடுவார். எதை வந்து கவரேஜ் பேஜில் போடணும், எதை வந்து முன்னாடி பேஜில் போடணும் அப்படிங்கிற எல்லாம் வந்து அவர் சொல்லி அனுப்புவார். அப்போ ஷெனோ கானல் வந்து ஒரு நாள் மிட்டிக்கு வந்து ஒரு பிறந்த நாள் வருது. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு ஒரு கிஃப்ட் வருது ஷெனோ கானல் கிட்டேருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸ், ஒரு லெட்டர் வருது, அது கூட ஒரு நிறைய நெகட்டிவ்ஸும் வருது. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் நிறைய பேர்த்த வந்து வேலையிலிருந்து தூக்குறதா அவருக்கு வந்து ஒரு நியூஸ் கிடைக்குது. யாருக்குன்னா மிட்டிக்கு வந்து நியூஸ் கிடைக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து படிக்கிறதே கம்மியாயிருச்சு இல்லையா, அந்த மேகசின் வாங்குறதெல்லாம் கம்மியாயிட்டே வருது. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில நம்ம மேகசின்க்கு பதிலா ஆன்லைன்லயே நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப லாஸ்ட் மேகசினை வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி அந்த எம்டி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, அந்த டைம்ல தான் ஷெனோ கானல் இவருக்கு வந்து நெகட்டிவ்ஸ் அனுப்பிச்சிருப்பாரு. அந்த நெகட்டிவ்ஸ் கூட ஒரு லெட்டர் இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த லெட்டர்ல சொல்லியிருப்பாரு இதுல வந்து 25வது நெகட்டிவ் அந்த போட்டோ

0: கவர் பேஜில் வரணும், அதாவது முதல் பக்கத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரோடு அனுப்பிச்சிருப்பாரு. இவர் போய் பார்க்குறாரு, பர்ஸை எடுத்துக்கிறாரு, லெட்டர் எடுத்துக்கிறாரு, போய் பார்க்குறாரு. ஆனால் அந்த 25வது ஃபோட்டோ மட்டும் அதில் இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கும்போது நிறைய த்ரில்லிங்கான விஷயங்கள் அதுக்கு அடுத்தடுத்து நடக்குது. என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஒரு மணி 15 நிமிஷத்துல நம்முடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம கேட்டுட்டு இருக்கோம். இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில த சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மிட்டி. 25வது போட்டோவை காணோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தலைவலியாக அவருக்கு வந்து மாறுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா நெகட்டிவ்ஸு, இந்த அதாவது ஃபோட்டோஸ் வந்து அனுப்புறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய மெசேஜஸ்லாம் அனுப்புறது வந்து நம்முடைய ஹீரோயின் செரில் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் வந்து ஷெனோ கானல் வந்து பேசுவார், டெலிகிராம் அனுப்புவார், மெசேஜ் அனுப்புவார். சரி, ஹீரோயின் கிட்ட கேட்டு பார்த்தா, செரில் கிட்ட கேட்டு பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்குறாரு மிட்டி. அவருடைய அட்ரஸ் இருந்தால் ஏதாவது சொல்றீங்களா அவர்கிட்ட, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாரு, அந்தந்த நிறைய ஊருக்குள்ள போய் அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் தான் கலெக்ட் பண்ணி நமக்கு அனுப்பி வைப்பாரு. நான் வேணா அவருடைய மெசேஜஸ் அதாவது டெலிகிராம் மெசேஜஸ் எல்லாம் இருக்கு, அதுல வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ஹீரோயின் செரில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அவர் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கும், ஒரு பையன் இருப்பாங்க. இருந்தாலும் மிட்டிக்கு அவங்க மேல ஒரு க்ரஷ் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த சமயத்துல இவங்க வந்து தொலாவுறாங்க, எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு இவரும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோஸாக பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ஃபோட்டோஸில் வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஒரு கட்டை விரல் க்ளோஸ்அப்பில், அந்த கட்டை விரலில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இன்னொரு ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போட் இருக்குது, அதில் வந்து எரிக் ஸ்னேக் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதெல்லாம் தான் ஒரு க்ளூவாக கிடைக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல மிட்டிக்கு. ஏன்னா அங்கே வந்து ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வருது, புதுசாக ஒரு MD வராரு, அவர் வந்து நிறைய பேரை வந்து வேலையிலிருந்து தூக்குறதா வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதாவது யாரெல்லாம் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்கள வந்து கம்பெனியை விட்டு தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி மிட்டிக்கு வந்து தகவல் வருது. இப்போது மிட்டிக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது இந்த 25வது ஃபோட்டோ. அந்த 25வது ஃபோட்டோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற யோசிச்சுட்ருக்கிற சமயத்தில் செரில் வந்து சொல்கிறாங்க, ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், கிரீன்லேண்டில் தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரீன்லேண்ட்லையா அப்படின்னு சொல்லி யோசி. ஏன்னா மிட்டி வந்து ஒரு உலகத்துக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பார் இல்லையா, எப்பவும் போல ஒரு வாழ்க்கை, நம்ம கம்பெனிக்கு போறோமா வீட்டுக்கு வரோமா, அந்த மாதிரியான ஒரு ரொட்டீனான வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ கிரீன்லேண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ரொம்ப யோசனையா இருக்கு. ஆனால் கிரீன்லேண்டுக்கு புறப்பட்டு தான் போயாக வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அந்த வேலை வேணும், நம்மளுக்கு வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கும்போது எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை நம்ம மனசுல வந்துடும் இல்லையா. அதனால கிரீன்லேண்ட் நோக்கி போக போறாரு. என்ன ஆகுது அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம்.

சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மிட்டி. இந்த படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். எஸ் மிட்டிக்கு வந்து 25வது ஃபோட்டோவை கண்டுபிடிக்கணும், அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம், வேலையை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிரீன்லேண்ட் போகிறாங்க. ஷெனோ கானல் அனுப்பின அந்த நெகட்டிவ்க்காக, அந்த ஃபோட்டோக்காக கிரீன்லேண்ட் போகிறாரு. அங்கே போகும்பொழுது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு போட்டில் போகிறாரு, அதுக்கப்புறமா சாரி ஃப்ளைட்டில் போகிறாரு. ஃப்ளைட்டில் போய் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் அவர் விசாரிக்கிறாரு. கிரீன்லேண்டில் போய் ஒரு இடத்துல போய் விசாரிக்க பொழுது அங்கே ஒருத்தர் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு, கூடவே இவரையும் சேர்ந்து பாட்டு பாட சொல்லி இவர் ஃபைட்லாம் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் வந்து அவருடைய கை வந்து இவருடைய முகத்தில் வந்து அப்படியே படுற மாதிரி. அப்போ பார்க்கும்பொழுது இந்த விரலை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி மிட்டி யோசிக்கிறாரு. அப்போ தான் தெரியுது ஷெனோ கானல் அனுப்பின அந்த ஃபோட்டோவில் இருந்தது இவரோட கட்ட விரல் தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட விசாரிக்கிறாரு, நீங்கள் ஷெனோ கானல் இவரை வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆமாம் இவரை தெரியுமே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் வந்து பார்த்துருந்தேன் இவரை, நான் தான் வந்து ஹெலிகாப்டரில் ஒரு போட்டில் வந்து இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வேணா வாங்க நானே வந்து உங்களையும் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லும் பொழுது, சரி என்ன பண்ணுறது ஹெலிகாப்டரில் போய் தான் ஆகணுமாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டரில் போக போகிறாரு. அப்படி போகும்பொழுது அந்த ஒரு கடல் மேலேயே ஹெலிகாப்டர் போயிட்டே இருக்குது. அப்போ அவர் கேட்குறாரு, ரொம்ப அதாவது ரொம்ப பவ்யமாக கேட்குறாரு இவர் வந்து, என்ன மிட்டி கேட்குறாரு, நீ கொஞ்சம் எப்போ தான் தரையிறங்குவேன், நான் எப்போ தான் கீழே இறங்குறது, நீ என்ன தரையிறங்குறது அதெல்லாம் கிடையாது, நீ இங்கேருந்து குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே தாழ்வாக வந்து பறந்துட்டுருக்க அந்த ஹெலிகாப்டர், என்ன இங்கேருந்து குதிக்கிறது, என்னால் குதிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லை, அந்த சின்ன போட்டு குறி வச்சு தான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போது இவருக்கு தெரியலை அது பெரிய போட்டுன்னு நினச்சி இவர் ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடலில் விழுந்துருவார். பக்கத்துல ஒரு சுறாமீன் கூட வந்துட்டு இருக்கும், அதுல இருந்து தப்பிக்கிற விஷயத்தையெல்லாம் ரொம்பவே அழகா நகைச்சுவையா காமிச்சிருப்பாங்க, அவரை வந்து காப்பாத்திடுவாங்க. அப்போ அந்த சின்ன போட்டில் போய் ஏறிடுவார். அந்த சின்ன போட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அங்கேயும் நிறைய பேத்துக்கிட்ட இந்த ஷெனோ கானல் பற்றி விசாரிக்கும் பொழுது, அவங்க இருங்க நான் வந்து அவரை தான் நான் வந்து கரையேற்றினேன், இந்த ஓரத்தில் தான் நான் வந்து அவரை வந்து கொண்டு போய் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஓகே என்னையும் வந்து ஒரு ஐஸ்லாண்ட் அதாவது ஐலாண்டில் வந்து என்ன நான் இறக்கி விட்டேன் அப்படிங்கும்போது, நான் சரி நீங்கள் எண்ணெயும் கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த போட்டில் வந்து ஒரு கேக் தராங்க. அந்த கேக் பார்த்தீங்கன்னா ருசிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கேயோ சாப்பிட்ட மாதிரியே இருக்கு மிட்டிக்கு. அப்போ தான் தெரியுது அவங்களுடைய அம்மா செஞ்ச கேக் ஒரிஜினல் கேக் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த கேக்கை வந்து சாப்பிட்டுட்டுருக்காரு. அப்போது அந்த ஐலாண்ட் வருது, அந்த ஐலாண்டுக்குள்ளே இறங்கும்போது சொல்கிறாங்க, சைக்கிள் இருக்கும் டக்குன்னு போய் எடுத்துக்கோங்க, இங்கே போகிறதுக்கு வேறு வழியே இல்லை, சைக்கிளில் தான் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டக்குன்னு டிராவல் பண்ணுற அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுறாரு. சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கு, பறந்து போயிட்டுருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ஒரு

0: கம்பத்துல போய் இடிச்சிருவாரு. அந்த டைம்ல என்ன பண்றது?
1: ஒரு மருமகளே, என்னம்மா இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு?
2: அதாவது
1: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க,
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யுபிஐல இருந்து?
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா,
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: நேர்களை, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒளிபரப்பாகும்.
0: அந்த இடத்த வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல போகும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து எல்லாம் காலி பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த ஒரு ஹோட்டலில் காலி பண்ணிகிட்ருப்பாங்க. அதையும் கேட்காம இவர் வந்து இங்கே ஷெனோ கானல் வந்து வந்திருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் விசாரிக்கிறாரு. அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் இவர் வந்து அந்த சைட் போயிருக்காரு அப்படிங்கும்போது, இல்லை நீ இப்போ அங்கே போகாதன்னு சொல்கிறதையும் மீறி இவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா எரிமலை வெடிக்க காத்திருக்கு. அந்த எரிமலை வெடிக்கிறதுக்குள்ளே அவர் சொன்னார் இல்லையா, சொன்னார் இல்லையா, அவர் வந்து மிட்டியை வந்து காப்பாற்றி அந்த இடத்துல இருந்து இவர் வந்து கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது?

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 1:31 நாம கேட்டு இருக்கோம் இது மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில த சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மிட்டி. அவருடைய போரிங்கான வாழ்க்கை எப்படி அட்வென்ச்சராக மாறி ரொம்பவே அழகழகான இடங்களில் வந்து ரொம்ப சீனரிஸ் அழகாக காமிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அவர் கிடைக்கல, ஃபோட்டோகிராஃபர் வந்து அவருக்கு கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நினச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் ஃப்ரெண்டுக்கிட்டிருந்து ஒரு மெசேஜ் வருது. இங்கே வந்து வேலையிலேருந்து எம்டி வந்து நிறைய பேர்த்த வந்து வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க, அதில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. உடனே வந்து மிட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையும் யோசிக்காம அங்கிருந்து கிளம்பி ஊருக்கே வராரு. திரும்பி வந்து ஆபீஸ்க்கு போகும்பொழுது அவர் வந்து 25வது போட்டோ எங்க அப்படிங்கறத குவெஸ்டினா கேக்குறாரு எம்டி. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, கண்டிப்பா உங்களுடைய 25வது போட்டோவை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி தராரு. ஆனாலும் அவர் வந்து வேலையை விட்டு தூக்கப்படுறாரு. ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர்த்த வந்து வேலையிலிருந்து தூக்குறது தான் அவங்களுடைய ஒரு எய்மா இருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா கார்லினுடைய ஃபோட்டோஸுக்கான் கண்டுபிடிக்கிறதுக்காக என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரி நம்மளுடைய செரில் அவங்க ஹீரோயினை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட, ஏன்னா இவர்கிட்ட அந்த ஸ்கேட்டிங் போர்டு வந்து அந்த பையனுக்கு கொடுக்கறதுக்காக போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலருந்து ஒருத்தர் வந்து வெளியில் வந்து அந்த ஸ்கேட்டிங் போர்டை வாங்கிக்கிறாரு. ஆனால் இவர் என்ன நினச்சிட்றாருன்னா, மிட்டி என்ன நினைக்கிறாருன்னா செரிலினுடைய பாய் ஃப்ரெண்டு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சி போகிறாரு. அதோடு அவர் வந்து வீட்டுக்கும் போகிறாரு. வீட்டுக்கு போய் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அவர்கிட்ட இருந்த பர்ஸை தூக்கி டஸ்ட்பினில் அந்த குப்பை கூடைக்குள்ளே போட்டுடுறாரு. இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு நிறைய ஃபோட்டோஸ் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து உத்து உத்து பார்க்குறாரு. அதில் கொஞ்சம் வளைவு நெளிவாக இருக்குது, கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது. இப்படி யோசிச்சுக்கிட்டே ஃபோட்டோவை அப்படியே கீழே இறக்கும்போது அவருக்கு முன்னாடி ஒரு பியானோ இருக்குது, அந்த பியானோவில் உடஞ்ச மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோவையும் அந்த பியானோவையும் உத்து உத்து பார்க்குறாரு, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, இங்கே ஒருத்தர் வந்தாரா கானல் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்திருந்தார். நீ ரொம்ப கடுமையாக உழைக்கிறியாமே, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தார், உனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ராவல் பண்ணுற இடத்துக்கெல்லாம் என்னோடய கேக் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கையும் நிறைய எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது தான் இவர் போட்டில் சாப்பிட்டார் இல்லையா, அந்த கேக் வேறு யாரது இல்லை, இவங்க அம்மா செஞ்சது தான் அப்படிங்கிறது அவருக்கு அப்போ ஞாபகம் வருது. அப்போ வந்து இப்போ எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே கேட்கும்பொழுது, வால்நாட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்காரு. அப்படிங்கும்போது அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் தான் ஒரு மலை, அந்த மலையில் தான் அவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஹிமாலயாஸ் போய் மலையேறவங்க கிட்ட அது எப்படியாவது அந்த 25 வேலை போனாலும் பரவாயில்ல, நம்ம இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா, அதுக்காகவே இவர் வந்து அங்கேயும் போகிறாரு. அங்கே போய் அந்த மலையேறவங்க கிட்ட கொஞ்சம் அவங்களுடைய ஹெல்ப்பை கேட்டு மலையேறிட்டு இருக்காரு. அந்த அட்வென்ச்சர் எப்போ, அதாவது ஒரு ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க எப்படி போகிறாரு அப்படிங்கிறத வந்து ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அங்கே போய் என்னாகுது, 25வது போட்டோ கிடைச்சிதா அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் தி சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மிட்டி, அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த படத்தை பற்றி நம்ம வாட்ஸ்அப் நேயரும் ஹரிஹரன் பெங்களூர்லேருந்தும் இந்த படத்தினுடைய சிறப்பை பற்றி அவர் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த நேரத்தில். எஸ் வால்டர் மிட்டி அவர் வந்து ஒரு வழக்கமான ஒரு ரொட்டீனான லைஃப்லேருந்து ஒரு அட்வென்ச்சர் லைஃப்பை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து மலைக்கே போயிருக்காரு, அவருடைய வேலையை வந்து தக்க வச்சுக்கணும், இல்லை தக்க அதாவது வேலை போயிடுச்சு இருந்தாலும் கூட இத்தனை நாள் வேலை செஞ்சது வந்து கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை தேடி மலையும் ஏறுறாரு. அங்கே ஒரு குரல் கேட்குது, கொஞ்சம் தள்ளுப்பா நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திரும்பி பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஷெனோக் அனல் அங்கே கிடச்சிடுறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன்பா 25வது ஃபோட்டோ எங்கப்பா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கெஞ்சாத குறையா அவர் வந்து கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ 25வது ஃபோட்டோ நீ பார்க்கலையா, உனக்கு தான் கிஃப்டாக கொடுத்தனே ஒரு பர்ஸ், அந்த பர்ஸ்குள்ளே தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா மிட்டி அந்த பர்ஸை வந்து தூக்கி வீசிட்டாரு, குப்பத்தொட்டிக்குள்ளே தூக்கி வீசிட்டாரு. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் கொட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய அபிப்பிராயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மறுபடியும் ஊருக்கே திரும்பி வராரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் அவருக்கு காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இடிஞ்சு போய் உட்கறாரு இருக்காரு. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, பர்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த பர்ஸில் இருக்கிற நெகட்டிவ் கூட என்ன இருக்குது, என்ன ஃபோட்டோ இருக்குதுன்னு கூட அவர் வந்து பார்க்கல. உடனே எடுத்துகிட்டு அவருடைய வேலைக்கு அந்த ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அவர் எம்டி கிட்ட கொடுத்து, நீங்கள் வந்து எம்ப்ளாயியை கண்டிப்பாக ஒரு மதித்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் எல்லாம் அவருக்கு

0: கொடுத்துட்டு நிறைய டைலாக்ஸ் வரும், ரொம்பவே அற்புதமான டைலாக்ஸ் எல்லாம் அதில் வரும். ரொம்பவே மதித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த 25வது நெகட்டிவை கொடுத்துட்டு இவர் திரும்பி வரும்போது அங்கே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா செரில் இவருடைய க்ரஷ், அவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க. அங்கேயும் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவர் வீட்டுக்கு போகும்போது உங்கள் பாய் ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது, இல்லை அது வந்து என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஃப்ரிட்ஜை வந்து ரிப்பேர் பண்ணவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் செரில் வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷத்தோட அப்படியே டிராவல் பண்ணி அப்படியே நடந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, சரி நம்மளுடைய நம்ம மேகசின் அதாவது லைஃப் மேகசினோடைய கடைசி எடிசன் வரப்போகுது, இதுக்கு மேலே அந்த மேகசின் போட மாட்டாங்க, அதனால் அந்த எடிசனில் கவர் ஃபோட்டோக்கு தானே இவ்வளோ அட்வென்ச்சரை வந்து நாங்கள் வந்து பண்ணணும். அந்த கவர் ஃபோட்டோவில் போடுறதுக்காக ஷெனோகான் என்ன தான் நெகட்டிவ் என்ன தான் ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் பார்க்குறாங்க. அந்த ஷெனோகானில் அனுப்பின 25வது ஃபோட்டோ பார்க்குறதுக்கு அந்த கடையில் இருக்கிற அந்த ஒரு மேகசினை போய் பார்க்குறாங்க. அதில் இவருடைய அதாவது மெட்டினுடைய ஃபோட்டோ தான் வந்திருக்கு. ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிறாரு. அதாவது கையில் வந்து அவருடைய லைஃப் மேகசினுடைய அந்த புக்கை வச்சுட்டு பார்க்குற மாதிரி ரொம்பவே அழகான ஒரு ஃபோட்டோ வந்து அவர் சொன்னார் இல்லையா, நான் எடுத்ததுலே இதுதான் வந்து ரொம்ப அருமையான ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ வந்து இருக்கிற மாதிரியும் நிறைய டெடிக்கேட்டட் டு த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாசகத்தில் எழுதியிருக்காங்க அந்த மேகசினில். இந்த கானல் வந்து இவருடைய ஒர்க் பண்ணுறதை பார்த்து இவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் தரணும், அந்த ஃபோட்டோ வந்து கவர் ஃபோட்டோவாக போடணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சி வச்சிருப்பாரு. ரொம்பவே சந்தோஷமாகிறாரு. இவருடைய வாழ்க்கையில் அது வந்து ரொம்பவே ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி, ஒரு சாதனை பண்ண மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. அந்த ஒரு காமெடி கலந்த ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு பாணியில் சொல்லியிருப்பாங்க, நஷ்டமோ கஷ்டமோ இல்லையா, நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வேலைக்கு உண்டான பிரதிபலனை கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த படம் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இதுவரைக்கும் த சீக்ரெட் ஆஃப் வால்டர் மெட்டி, த சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மெட்டி இந்த படத்தினுடைய கதையை தான் நாம கேட்டிருச்சோம் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில். இதுவரைக்கும் உங்க கூட நான் அஜய், தமிழரசு லக்ஷ்மணன்.
1: நேயர்களே,
2: இன்று இரவு 7:25 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: வளர்ப்பு தேனுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இந்த காலத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. தேன் அப்படிங்கிறது வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு பொருள் பட்டியலில் வர்றதுனால மக்கள்கிட்ட இதை கொண்டு சேர்க்கறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னா தேன்கிறது
1: தேனீ வளர்ப்பு பயிற்சி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சார்ந்த எம் ஆனந்த் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள். கேட்டு பயன்பெறுவோம்.
4: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போகிறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். 4வது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
0: இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழின் செய்திகள், மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது.

ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் குவாட் நாடுகள் வள மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். ஜனநாயக நாடுகளாக திகழும் குவாட் நாடுகள் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உயர் கவனம் செலுத்தி வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உலகளாவிய பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் விரிவாக்கம், கண்காணிப்பு, விழிப்புணர்வு, தளவாட இணைப்புகள், கடல் வழித்தடம், திறன் மேம்பாடு, மனிதநேய உதவிகள், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் உட்பட கடல்சார் மேம்பாட்டு பணிகள் சீராக விரிவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாட் நாடுகள் வரும் காலங்களில் இவை அனைத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டொஷிமிட்சு மோட்டுகி ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுடெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அவர் அப்போது எடுத்துரைத்து நிதி உதவியை கோர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று அவர் சமர்ப்பித்தார். இதனிடையே மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்ட முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அஇஅதிமுக கொறடா திரு அக்ரியஷ் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கூறி மனுவை அவரிடம் சமர்ப்பித்துள்ளார். நம் நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் இலகுவான இணையதள சேவையை உறுதி செய்ய பிஎம் வாணி பிரதமரின் வைஃபை வலைதள கட்டமைப்பின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய டிஜிட்டல் மய சூழலில் இந்த பொது கட்டமைப்பு இளைஞர்கள், பயணிகள், தொழில் நிபுணர்கள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு இன்றியமையா பயனளிக்கும் என்று தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி கூறியுள்ளார். சர்வதேச நிலையிலான பொது வைஃபை மற்றும் QR கோடை பயன்படுத்தி இணையதள சேவையை அனைத்து பயனாளிகளும் எளிதாக பெற இது வழிகோலுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் தொடர்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்ட செயலாக்கத்தின் நடவடிக்கையாக இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கும் அங்கீகாரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையையும் செமிகண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. அரசின் திட்டங்கள், கொள்கைகள், அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள், முதலீட்டாளர்களுக்கான தேவைகள் போன்றவை குறித்த பல்வேறு தகவல்களை இந்த இணையதளத்தின் மூலம் பெற முடியும். இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ள இந்திய செமிகண்டக்டர் மிஷின் வலைதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்களை பதப்படுத்துதல், பாதுகாப்பான விநியோகம், சுரங்க நடவடிக்கைகளில் இருதரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் விநியோக சங்கிலிகள் வலுவடைந்து பரவலாக்கப்படுவதோடு ஒருங்கிணைந்த நிதி திட்டங்களை மேற்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. அரிய வகை கனிமங்களின் மேலாண்மையை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்லவும் இந்த ஒப்பந்தம் வழிகோலுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1

0: தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஆணையத்தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் குரு பெயர்ச்சி விழா இன்று திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் என்று வழங்கப்படும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் காலை 11 மணிக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குரு பகவானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர். ஆலங்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், மயிலாடுதுறை வதானியேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் குரு பெயர்ச்சி அபிஷேக ஆராதனைகள் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றன. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்த நிலையில் 4 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச் சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச் சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாட உள்ள நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுப்பதற்காக ஆடு வாங்குவதற்காக மேலப்பாளையம் ஆட்டுச் சந்தையில் குவிந்தனர். அதிகாலை தொடங்கிய ஆட்டுச் சந்தையில் இதுவரை 4 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கடா ₹55,000 முதல் ₹60,000 வரை விற்பனையானதாக கூறப்படுகிறது.
3: நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பொள்ளாச்சி மாட்டு சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையொட்டி 4,000-க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 15/6/2026 வரை PM கிசான் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இம்முகாம்களில் விவசாயிகள் அனைவரும் இக்கௌரவ நிதித்தொகை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அந்தந்த பகுதி இவ்வலுவலர்களை தொடர்பு கொண்டு சரி செய்து கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடல் நீரில் விழுந்த 4 மீனவர்களில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து பைபர் படகில் மீன்பிடிக்க 4 மீனவர்கள் சென்றனர். கடல் காற்றின் வேகத்தால் படகு கடலில் கவிழ்ந்தது. படகு கரைக்கு வந்து சேராதை தொடர்ந்து சக மீனவர்கள் படகினை தேடி கடலுக்கு சென்றனர். அப்போது படகு கவிழ்ந்த மீனவர்கள் தத்தளிப்பு தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக சக மீனவர்கள் கடல் தத்தளித்த 3 மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அன்புச்செல்வம் என்கின்ற மீனவர் காற்றின் வேகத்தால் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினரும் கப்பல் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. சென்னை மிட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வாழைப்படத்திலிருந்து கபில் கபிலன், ஆதித்யா ரவீந்திரன், ஜெயமூர்த்தி ஆகியோர் பாடிய பாடல் கேட்டோம். இசை சந்தோஷ் நாராயணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashwani and I am Valsa Williams with the midday news. The headlines. External Affairs Minister Dr. S. Jaishankar chairs Quad Foreign Ministers meeting in New Delhi. Quad commits to stable and secure energy markets. India and the US sign key agreement to strengthen supply, mining and processing of critical minerals and rare earths. Union Home Minister Amit Shah visits Sancho border post.

0: People from across the globe, including India, are performing Hajj in Saudi Arabia today, marking the beginning of the five-day annual pilgrimage yesterday. Hajj pilgrims spent the night at Mina. They are now converging at Plains of Arafat for the main ritual of Hajj, reciting prayers. They will spend the day there praying and asking for God's forgiveness. The pilgrims will listen to the Khutbah-e-Hajj or Hajj sermon at Nimra Mosque and offer midday and afternoon prayers together before leaving for Muzdalifah in the evening. The India Meteorological Department IMD has issued a yellow alert for heatwave conditions today in Delhi. Heatwave conditions in the national capital are expected to continue till tomorrow, with maximum temperatures remaining between 44 and 46 degrees Celsius. IMD also predicted severe heatwave conditions in places over Haryana, Chandigarh, East Madhya Pradesh, Punjab, Uttar Pradesh, Vidarbh and West Rajasthan today. Meanwhile, the southwest monsoon is expected to reach Kerala today or tomorrow. An official declaration on the onset of the monsoon is expected from the Met Department. More from our Thiruvananthapuram correspondent.
1: The IMD has issued an yellow alert for isolated heavy rainfall today in the districts of Thiruvananthapuram, Kollam and Alappuzha in Kerala. The southwest monsoon will be officially declared over Kerala once at least 60% of the 14 weather monitoring stations across Kerala and Lakshadweep record a minimum of 2.5 millimeters of rainfall for two consecutive days after May 10. Wind speed and inset satellite data will also be considered before confirming the onset of the monsoon. While districts from Thrissur northwards have not received significant rainfall since this morning, several southern regions continue to witness steady showers. Places including Kochi, Munnar, Kumaragam, Nilakkal, Kummali, Shabarimala, Varkala and Ponmudi have recorded around 5 millimeters of rainfall since 10 o'clock this morning. Nidhi M. Palluruthi, Akashvani News, Thiruvananthapuram.
0: On sports, the playoffs in IPL cricket are beginning today with Gujarat Titans taking on defending champions Royal Challengers Bengaluru in qualifier 1 in Dharamshala this evening. The match is scheduled to begin at 7:30 p.m. The winner of the match will directly advance to the final, while the losing side will get another opportunity in qualifier 2. And now before we end the bulletin, the headlines once again. External Affairs Minister Dr. S. Jaishankar chairs Quad Foreign Ministers meeting in New Delhi. Quad commits to stable and secure energy markets. India and the US sign key agreement to strengthen supply, mining and processing of critical minerals and rare earths. Union Home Minister Amit Shah visits Sanchu border post in Rajasthan, launches Vibrant Villages Program 2 in border regions of the state. Millions of pilgrims begin main ritual of Hajj pilgrimage in Saudi Arabia. And in the IPL qualifier 1, Gujarat Titans to take on defending champions Royal Challengers Bengaluru in Dharamshala this evening. And with that, we end the midday news.
2: என்றும் நீங்கள்
3: நேரம் 2:15.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். பிஎம் விஜயலட்சுமி திட்டம். தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான செலவுகளை எந்த உத்தரவாதமோ பிணையோ இல்லாமல் கடன் வழங்கும் ஒரு கல்வி திட்டம். நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக 2024-25 முதல் 2030-31 ஆண்டு வரையிலான காலத்திற்கு மொத்தம் 3,600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் 700,000 புதிய மாணவர்களுக்கு வட்டி மானியங்களுடன் கடன் வழங்கும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2026 அதாவது இந்த ஆண்டிற்கான வட்டி மானியம் மின் வவுச்சர்கள் மற்றும் சிபிடிசி எனப்படும் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய பணப்பைகள் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களின் உயர்கல்வி கனவு நிறைவேற வறுமை ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக 2020 கல்விக் கொள்கையை அடிப்படையாக கொண்டு கடந்த 2024 கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம். இதன்படி QHEI எனப்படும் தரச்சான்று பெற்றுள்ள 860 உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் தகுதி

0: வாய்ந்த மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 22 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்துள்ளது மத்திய அரசு. இந்த கடனுக்கு பிணையமோ உத்தரவாதமோ தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியின் முதல் வருடம் தொடங்கி படிப்பு முடியும் வரை ஆகும் செலவுகளுக்கு 7.5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. 7.5 லட்சம் வரையிலான கடனுக்கு 75% வரை பிணையில்லாத கடன் கிடைக்கும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது. இந்த பிரிவில் கடன் பெறும் 1 லட்சம் மாணவர்களுக்கு அவர்கள் பெறக்கூடிய கடனுக்கு 3% வட்டி மானியமும் வழங்கப்படும். இது அவர்கள் உயர்கல்வி படிப்பை முடிக்கும் வரை வழங்கப்படும். பயன்பெற விரும்பும் மாணவர்கள் முன்னர் சொன்ன 860 தரச்சான்று பெற்ற கல்லூரிகளில் ஒன்றில் சேரும் தகுதி உடையவராக இருக்க வேண்டும். மேலும் 10 மற்றும் 12 வகுப்பு நிறைவு சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். மாணவர்கள் இளங்கலை அல்லது முதுகலை அல்லது ஏதேனும் ஒரு ஒருங்கிணைந்த படிப்புக்கு 1 முறை மட்டுமே கடனை பெற முடியும். விண்ணப்பதாரர் இந்தியாவிலோ அல்லது வெளிநாட்டிலோ அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். அரசின் வேறு எந்த திட்டத்திலும் பயனாளியாக இருக்க கூடாது. இந்த வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டத்தில் கடனை திருப்பி செலுத்த கல்வி படிப்பு முடித்த பின் 15 ஆண்டுகள் அவகாசம் தரப்படுகிறது. இத்திட்டத்திற்கு முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். www.pmvidyalakshmi.gov.in என்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்க மற்றும் பல்வேறு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் கல்வி கடன் திட்டங்கள், அதற்கான தகுதி அளவுகோல்கள், வட்டி விகிதங்கள், திருப்பி செலுத்தும் முறை போன்ற பல விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் பிரதாப் படத்திற்காக மரகதமணியின் இசையில் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து.

திரை இசையை நிறைவு செய்யும் பாடல் ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் கங்கை அமரன்.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: நேயர்களே,
2: இன்று இரவு 7:25 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: வளர்ப்பு தேனுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இந்த காலத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. தேன் அப்படிங்கிறது வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு பொருள் பட்டியலில் வர்றதுனால மக்கள்கிட்ட இதை கொண்டு சேர்க்கறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னா தேன்கிறது
1: தேனீ வளர்ப்பு பயிற்சி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சார்ந்த எம் ஆனந்த் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள். கேட்டு பயன்பெறுவோம்.
0: நேரம் 2:30.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.
4: ஊர்புறத்திலே

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் அனந்த கிருஷ்ணன், முதல் தலைமுறை தொழில் முனைவோர். கடந்த 25 வருஷமாக வந்து நான் இப்போ இந்த தொழிலில் இருக்கேன். குளிர்பதன கிடங்கு வந்து அமைச்சு கொடுக்கறதா என்னுடைய தொழில். என்னோடய பேக்ரவுண்டு வந்து ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால அங்கே பொருட்கள்லாம் எப்படி சரியான விலை கிடைக்காமல் பாதுகாக்க முடியாமல் ப்ரிசர்வ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதை பார்த்ததுனால இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த தொழிலுக்கு வந்தேன். நான் படித்தது வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தது 1998. ஒரு 2 வருடம் வேலைக்கு சேர்ந்துட்டு ஒரு 2 வருடம் கழிச்சதுமே இந்த தொழிலுக்குள்ளே இறங்கிட்டேன். இன்றைக்கி 25 வருஷம் கடந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2500 ஒரு 3500 வாடிக்கையாளர் எங்கிட்ட இருக்கிறாங்க.
1: குளிர்பதன கிடங்கு அமைக்கிற தொழில்துறைக்கு வரலாம் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்க? இந்த துறைக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்க?
2: என்னோடய இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அகமதாபாத் பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு 2 வருஷம் இடுக்கி கக்கையம் டேம் ப்ராஜெக்டில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருந்தேன். நான் அப்போ அங்கே இருந்துட்டு ஏர் கண்டிஷனிங் லைன்னு சொல்லுவோம், அதே கோல்டு

0: ரெஜின் இல்லாமல் ஏர் கண்டிஷனிங் லைனில் வந்து அங்கே ஏர் கண்டிஷனிங்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்போ அதில் இருக்கும்போது எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அப்போது என்னோடய அண்ணா ஒருத்தர் வந்து இங்கே பல்லடம் பக்கத்தில் இருந்தார். அப்போது அவரோட ஒரு நாள் போயிட்டுருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அங்கே வந்தார். அவர் வந்து ஒரு சிக்கன் கம்பெனி, பழைய அங்கே பல்லடம் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கம்பெனி, அதோட எம்டி வந்தார். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரி ஏதாவது பண்ணலாமா, இல்லைங்களா, ஆளே இல்லை கோயம்புத்தூரில், நாங்கள்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுறோம், பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து சர்வீஸ்க்கு வர்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணு தம்பின்னு சொன்னார். நான் வேலையை விட்டுட்டு 2 வருஷத்தில் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரே வாரத்தில் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுட்டு அந்த வாடிக்கையாளரை போய் பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்கன்னு நான் வந்து இந்த மாதிரி நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அவர் வந்து கொச்சின் போய் ஹார்பரில் ஒரு பழைய கண்டெய்னரை விலைக்கு வாங்கிட்டு வரேன், எனக்கு அதில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. சரி, நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறேன். அப்போது ரெண்டு பேரும் கொச்சின் போயிட்டு 40,000 ரூபாய்க்கு ஒரு பழைய கண்டெய்னரை வாங்கிட்டு வந்துட்டு, அப்போ அவர் என்னோடய முதல் ஆர்டர் எப்படி தர்றாருன்னா, மொத்தம் 1.5 லட்சம் ரூபா அதோடைய மதிப்பு, 75,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருவேன், எனக்கு டெம்பரேச்சர் வந்தால் தான் பாகி தரவேன், தரமாட்டேன், இந்த சேலஞ்சை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போது சரின்னு சொல்லி ஒரு தைரியத்தில் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அங்கே போராடி அப்புறம் டெம்பரேச்சர்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி அப்புறம் அவர் பணத்தை கொடுத்துட்டார். அங்கே தான் முதல் படி. அங்கேருந்து அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, நம்ம பண்ணதை பார்த்துட்டு, சரி என்னுடைய மற்ற எல்லா இடத்துக்கும் நீங்கள் போங்க, கிட்டத்தட்ட அப்போவே ஒரு 15-16 குளிர்பான கணக்கு வச்சுருந்தார், எல்லாத்துக்கும் போய் அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்கள், அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அது பண்ணிக்கலான்னாரு. அப்போ நான் அந்த 16 இடத்துக்கு நான் போகிறேன். நான் போகும்போது வந்து அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்குறேன். அப்போ அவர்கிட்ட வந்து சொல்கிறேன், சார் இங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணாதான் இந்த மிஷின் வந்து நல்லா ஓடும் அப்படிங்கும்போது, சார் அதுக்கு என்ன செலவாகும், ஒரு பட்ஜெட்டை கொடுங்கிறாரு. அப்புறம் கொடுக்குறோம், அந்த 16 பண்ணிடுங்க. அந்த 16 பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, நீங்களே 3 மாதத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருங்க, அதுக்கு ஒரு காசு வாங்கிக்கங்க, இந்த 16 நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குங்க அப்படின்ட்டார். அந்த 16 அப்புறம் நாங்கள் ஒரு வருஷம் 1.5 வருஷம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அதுக்கு இடையில வந்து அவர் ஒரு புது ப்ராஜெக்ட் போகிறார். அந்த ப்ராஜெக்டில் வந்து அவர் வேறு யார்கிட்டையுமே கொட்டேஷன் வாங்கலை, எங்கிட்ட மட்டும் தான் வாங்கினார், நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம். ஸோ அப்போ அங்கேருந்து அப்புறம் அவர் அப்படியே வேறு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு, நான் பெயர் சொல்லக்கூடாதுங்கிறனால சொல்லலை, அந்த நிறுவனத்துக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, நீங்கள் போய் இவரை பாருங்கன்னு. நான் அங்கே போய் அவங்கள பார்க்குறேன். அவங்க வந்து எனக்கு அப்புறம் ஒரு 5-6 வருஷம் தொடர்ச்சியாக வந்து தொழில் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் அப்படியே நிறைய பால் கம்பெனிகள், மருந்து கம்பெனிகள், இன்றைக்கி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3500 வாடிக்கையாளர் நாங்கள் பண்ணிட்டோம். 2000 உடனடியாக வந்து ஒரு கம்பெனிக்கு பேர் வச்சு ஆரம்பித்தது இன்றைக்கி 25 வருஷம் ஆயிடுச்சு.
1: என்ன பேரில் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க?
0: எங்களோட நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா எஃப்மேக்ஸ் சிஸ்டம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு. அந்த எஃப்ங்கிறது வந்து ஃபாரன்ஹீட், டெம்பரேச்சரை வந்து இன்றைக்கி ஒரு மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒன்று செல்சியஸில் பண்ணணும், இன்னொன்று ஃபாரன்ஹீட்டில் பண்ணணும். இப்போ அந்த காலகட்டத்தில் நான் எடுத்து பார்க்கும்போது குஜராத்தில் ஒரு கம்பெனி செல்சியஸ்னு பேர் வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம அது வைக்க வேண்டான்னு சொல்லிட்டு ஃபாரன்ஹீட்னு வச்சு எஃப்னு வச்சுட்டேன். அப்புறம் எஃப் மேக்ஸ் நடுவில் ஒரு ஹைஃபன் வரும், அந்த ஹைஃபன்ங்கிறது என்னென்னா நெகட்டிவ் மைனஸ், அதாவது -40 டிகிரி -80 டிகிரி வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு, ஏன்னா ஒரு வித்தியாசத்தை சொல்லணும், மைனஸில் மேக்ஸிமம் பண்ணுவோம் அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம். பொதுவான பேர் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பிராண்ட் நேம் எஃப் மேக்ஸ் தான் அப்படி தான் வச்சோம். ஸோ அப்புறம் அது கூட வந்து சிஸ்டம்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்ல அப்படியே ஆட் ஆகிடுச்சு, அவ்வளோதான்.
1: இப்போ நீங்கள் இந்த குளிர்பதன கிடங்கு அமைக்கிறது மட்டும் இல்லாமல் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களா?
0: ஆமாம், ஏன்னா ஒரு குளிர்பதன கிடங்கு வந்து வெறும் அமைச்சு கொடுத்தா மட்டும் பத்தாதுங்க. ஏன்னா இதில் வந்து முக்கியமாக ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் நம்ம ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அதை பார்த்து கொடுக்கணும், செலுத்தி கொடுக்கணும். அப்போ சர்வீஸுங்கிறது வந்து இதில் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு இது, இதில் எங்களுடைய தொழிலில் வந்து சர்வீஸு. இப்போது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். அப்போது திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதோ ஒன்று கூட நைட்டு கூட நம்ம போக வேண்டியது போய் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போல்லாம் என்னென்னா முடிஞ்சளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸு, இப்போ லேபு, மைக்ரோ லேபெலாம் என்னென்னா அவங்க 2 யூனிட் போட்டுக்குவாங்க ஸ்டாண்ட் பை மாதிரி, ஒன்று ப்ராப்ளம் ஆனால் கூட இன்னும் 4 மணிக்கு நாங்கள் போய் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஐஸ்கிரீம் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒன்று மட்டும் வாங்கினா 2 போட்டுக்குவாங்க. நாங்கள் போகிறக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகுமல்ல, இல்லை 2 மணி நேரம் ஆகுமல்ல, அந்த 2 மணி நேரத்துக்கும் கூட வந்து அந்த பொருள் வந்து ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த கடந்த 1 வருஷமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்களே ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். அந்த மொபைல் ஆப் டெவலப் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கெல்லாம் குளிர்பதன கிடங்கு கொடுக்குறோமோ அந்த குளிர்பதன கிடங்கில் என்ன வெப்பநிலை டெம்பரேச்சர் இருக்குது, என்ன ஈரப்பதம் இருக்குது, என்ன CO2 இருக்குங்கிறத எல்லாத்தையுமே வாடிக்கையாளர் வந்து அவரோட மொபைல்லே பார்த்துக்கலாம். அப்போது எங்களோட ஆப்பை மட்டும் அவர் டவுன்லோட் பண்ணிக்கணும், நாங்கள் அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். அவர் ஒரு 10 கோல்டு ஸ்டோரேஜ் குளிர்பதன கிடங்கு கூட வச்சுருக்கலாம், 1, 2, 3 அதில் நம்பர் வந்துடும், அதுலேயே அவர் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒன்று ஒரு ப்ராப்ளம்னா கூட என்ன ஆகுனா உடனடியாக அவருக்கு ஒரு அலர்ட் போயிடும். அவருக்கு மட்டும் இல்லை, அவர் கீழே இருக்கக்கூடிய அவங்க யாராவது ஒரு 3 பேர் கொடுப்பாங்க, அந்த 3 பேத்துக்கு வந்து நாங்கள் ஆப் கொடுத்துருவோம், அந்த 3 பேத்துக்கும் மெசேஜ் போயிடும், ஆப்பும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெய்லியுமே காலையில் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு 9 மணிக்கு வாடிக்கையாளர் சொல்கிற டைமுக்கு மெயிலில் வந்து போயிடும். உங்களுக்கு கடந்த ஒரு 24 மணி நேரத்துடைய என்ன டெம்பரேச்சர் ஓடிட்டுருக்குது, எதா ப்ராப்ளம் ஆயிடுது, எல்லாம் நரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறது. இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வாடிக்கையாளருக்கு வந்து இங்கே பாருங்கள், நான் உங்கள் பொருளை வந்து கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் வெப்பநிலை தான் வச்சுருக்கேன் காமிக்கிறதுக்கு இது வந்து ஒரு டூலாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ரிமோட் மானிட்டரிங்னு சொல்லுவோம். அந்த ரிமோட் மானிட்டரிங்கிறது ஒன்றும் இல்லை,

0: நாங்கள் கொடுக்குற குளிர்பதன கிடங்கு எங்கள் சர்வீஸ் டீமும் பார்த்துக்குவாங்க. சர்வீஸ் பிரச்சனை வருதுன்னு வந்து வாடிக்கையாளர் கூப்பிட்டு சொல்கிற மாதிரி நாங்கள் கூப்பிட்டு சொல்லிடுவோம், உங்களில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு. அவங்களுக்கும் வந்துடும். இதை வந்து குளிர்பதன கிடங்கு கொடுக்கறது கூட வந்து அடிஷ்னலாக கஸ்டமருக்கு இந்த ஒரு 1.5 வருஷமாக வந்து கொடுத்துட்ருக்குறோம். இதுக்காகவே ஒன்று பண்ணிவிட்டு இனிமேல் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் வந்து எல்லாமே மொபைல் ஓரியன்டாக இருக்கிறனால எல்லாருமே ஃபோனில் தான் பார்க்குறாங்க. இப்போ ஒரு வாடிக்கையாளர் வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அவர் இங்கிருந்து சென்னை போயிட்டுருப்பார், அங்கே போயிட்டுருப்பார். அங்கிருந்தால் கூட வந்து அவருடைய குளிர்பதன கிடங்கு வந்து கரெக்டாக எங்கிட்டு இருக்குங்கிறத அவர் அங்கேயே பார்த்துக்கலாம். இல்லை அவர் சந்திக்கிற வாடிக்கையாளரை காமிக்கலாம், இங்கே பாருங்கள் என்னோட இப்படி வச்சிருக்கேன்னு காமிக்கலாங்கிறக்காது பண்ணியிருக்கோம். வாடிக்கையாளர் இன்னொருத்தர் காமிக்கும் போது எங்களுக்கு அது ஒரு விளம்பரமாகவும் கிடைக்குது.
1: ஒரு

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. ஊர்புறத்திலே
1: குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். என்ன மாதிரியான பொருட்களுக்கு குளிர்பதன கிடங்க அமைக்கலாம், நீங்க எதுக்கெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க?
2: வெவ்வேறான பொருட்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த குளிர்பதன கிடங்கு அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இந்த பொருளுக்கு மட்டும் அப்படின்ட்டு இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்குண்டான ஒரு கிளைமேட்டை, ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்கறது இதோட தொழில். நாங்கள் ஆங்கிலத்தில் தான் என்ன சொல்லணும்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் கிளைமேட் கிரியேட்டர்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த டெம்பரேச்சர் இருக்கணும், வெப்பநிலை இருக்கணும், ஒரு காலச்சூழல் இருக்கணும், ஒரு ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னா, எந்த பொருளுக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தா அந்த பொருள் நாட்கள் நம்ம அதை நீட்டிச்சு வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கறது எங்களுடைய தொழில். கடந்த 25 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுடைய வாடிக்கையாளர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க நாங்கள் பண்ணி கொடுத்த பொருட்கள் இருந்து. அவங்க மூலியமாக நாங்கள் நிறையா லேர்ன் பண்ணி இன்றைக்கி வரக்கூடிய இளம் தலைமுறையினர் அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு அதுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.
1: இப்போ ஒரு இடத்துல ஒரு குளிர்பதன கிடங்கு அமைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க?
2: ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து ஒரு குளிர்பதன கிடங்கு போடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தோணல் வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் முதல்ல அவர் என்ன தொழில் இருக்கார் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருவோம். அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து பால் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் காய்கறிகள் வியாபாரம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை பழம் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய தோட்டத்தில் வச்சு விவசாயம் பண்ணுறாங்க, அன்றைக்கி சரியான விலை இல்லை, அவங்களுக்கு வந்து இன்றைக்கே குறைந்த விலைக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, அதை நம்ம ஒரு 10 நாள் இல்லை 20 நாள் வச்சுருந்து கொடுத்தா நமக்கு விலை கிடைக்கும்னு தோன்ற மாதிரி இருக்கிற பொருட்களுக்கு நாங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களோட இட வசதி பார்த்துட்டு அங்கே மின்சார அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, சாலை வசதியும் கரெக்டாக இருக்கா, வண்டி வந்து போயிட்டு வர்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு சில தேவைகள், உங்களுக்கு எத்தனை நாள் வைக்க வேண்டியது வரும், எவ்வளோ கிலோகிராம் வைக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தினந்தோறும் அவங்களுடைய ஷெடியூல் என்னங்கிறத கொஞ்சம் கேட்டுட்டு வந்துட்டு நாங்கள் அதுக்காக டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, கம்ப்ளீட்டாக அதை ஒரு வரைபடத்தை உருவாக்கிட்டு இந்த சைஸில் போட போகிறோம், இவ்வளோ கரண்ட் உங்களுக்கு செலவாக போகுது, இவ்வளோ செலவாகும், இதுக்கு அரசு மானியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிவிச்சிருவோம். அது தெரிவித்ததுக்கப்புறம் அவங்க வந்து சரி இது நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, அதே அளவு போதுமா, நம்ம போகிறோம் இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு இந்த தொழிலில் இதை நம்ம செய்ய போகிறோம், அப்போ நீட்டிச்சுக்கலாமா அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எங்களுடைய ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ணி தயாரித்து அவங்களுக்கு கொடுப்போம்.
1: இப்போ குறைந்தபட்சம் என்ன அளவில் இந்த குளிர்பதன கிடங்கு அமைக்கலாங்க?
2: குறைந்தபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 6 அடிக்கு 8 அடின்னு சொல்லுவோம், அது ஒரு 36 ஸ்கொயர் ஃபீட்டு, உயரம் வந்து ஒரு 8 அடியில் அமைக்கலாம். இதில் வந்து ஒரு 600 to 750 kg பொருட்கள் வைக்க முடியும். அப்போ ஒரு சிறு விவசாயியில், குறு விவசாயியில், ஒரு குறு வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு 10 நாளைக்கு சேர்ந்து எனக்கு ஒரு 1000 kg தான் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில், இதுதான் ஸ்டார்டிங் சைஸ்னு சொல்லுவோம், 6x6x8 இதை வந்து அமைக்கலாம்.
1: இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அளவு 6x6x8 அமைக்கிற அளவு வந்து தோராயமாக ஒரு ரூம்பளவு இருக்குங்களா, இல்லை அதில் பாதி இருக்குங்களா, இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் அளவு இருக்குங்களா, எப்படிங்க?
2: குளிர்சாதன பெட்டிங்கிறது வந்து சிறிய குளிர்பதன கிடங்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம், அதோடைய பெரிய சைஸ் தான் இது, 6x6x8. நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் ஒரு 10x10 bedroom இருக்குன்னா அதில் சரி பாதியாக இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்தளவுக்கு இது வரும். ஒரு 750 kg வரைக்கும் உள்ளே வைக்க முடியாது. இல்லை வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன பொருள் வைக்கிறீங்கிறது ஒன்று. இப்போ சில பேர் காய்கறிகள் மட்டும் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா, காய்கறிகளுக்கு 2 degree to 8 degree மெயின்டைன் பண்ணணும், அதை வந்து பராமரிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். சில பேர் காய்கறிகள் பண்ண மாட்டாங்க, அவங்க சிக்கனோ இல்லை மீன் வகையோ இல்லை ஏதாவது ஒரு மீட்டு, பஃபலோ மீட்டாக இருக்கலாம், இல்லை ஆட்டுக்கறியாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக வாங்கி ப்ராசஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு -20 degree வைக்கணுங்கிறக்காக பண்ணி கொடுத்துருவோம்.
1: அப்போது உணவுப் பொருட்களுக்கு தகுந்தாப்பில் அந்த குளிர்பதன கிடங்கோட அமைப்பும் மாறுபடும், அந்த அமைப்பு மாறுபடுங்களா, இல்லை அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெப்பம் மாறுபடுங்களா?
2: குளிர்பதன கிடங்குங்கிறது வந்து ஒரு பொதுவான சொல் உங்களுக்கு, ஆனால் குளிர்பதன கிடங்கை பொறுத்தளவுக்கு வந்து ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைக்க முடியும். பொதுவாக ஒரு குளிர்பதன கிடங்கை போட்டுட்டு அதில் காய்கறியும் வச்சுக்கணும், பாலும் வச்சுக்கணும், தயிரும் வச்சுக்கணும், இல்லை நான்வெஜ்ஜும் வச்சுக்கணும் அப்படின்னா வைக்க முடியாது. இப்போ ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீம் தனியாக தான் வைக்க முடியும், அது கூட வேறு எதையும் வைக்க முடியாது. இப்போ நான்வெஜ் ஐட்டம் நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷு வைக்கிறோம், சிக்கன் வைக்கிறோம், சிக்கன் கூட கொண்டே பால் வைக்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு பூண்டுக்குன்னு வந்து ஒரு குளிர்பதன கிடங்கு அமைக்கிறோம், பூண்டு கூட வந்து ஐஸ்கிரீம் வைக்க முடியாது, பூண்டில் இருக்கிற வாசம் வந்து ஐஸ்கிரீமில் படர்ந்துடும் உங்களுக்கு, ஸோ அதை யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்னா ஒரு செல்ஃப் லைஃப் இருக்குது. அதாவது செல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆப்பிள்னு எடுத்துக்கலேன், ஆப்பிளுக்கு வந்து 1 வருஷம் செல்ஃப் லைஃப், பறிச்சதுலேருந்து 1 வருஷம் வரைக்கும் அதை வச்சுருக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பறிச்சதுலேருந்து அதை வந்து ஒரு குளிர்பதன கிடங்கில் நீங்கள் ப்ராப்பராக வச்சுட்டு இருந்தால் ஒரு

ஸோ அதோடைய தன்மை அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம அதைய குளிர்காதன கிடங்களை வைக்காமல் வெளியில் மூட்டையில் ஒரு 10 நாள் கிடக்குது, ஒரு 10 நாள் லாரியில் போதுங்கிற போது அதோடைய தன்மை வந்து குறைஞ்சிருது. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு செல்ஃப் லைஃப்னு இருக்குது. அந்த செல்ஃப் லைஃப்ங்கிறது பாலுக்கு இருக்குது, தயிருக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இன்றைக்கி காளான் வந்து மார்க்கெட்டில் எல்லோரும் சாப்பிட்றோம். காளான் அப்படின்னா அதோடைய செல்ஃப் லைஃப் வந்து 24 மணி நேரம் தான். பறிச்சதுலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே அதை நீங்கள் சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டோம்னா அது விஷம் தான் நமக்கு, அதை சாப்பிடக்கூடாது. அதனால தான் நீங்கள் கடையில் வந்து காளான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அன்றைக்கே வாங்கி சாப்பிடணும், அதை வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாங்கிற சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. இப்போ நம்ம ப்ரெட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்றோம், அந்த ப்ரெட்டுக்கும் செல்ஃப் லைஃப் வந்து 72 மணி நேரம் தான். 72 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிக்கும் இருக்குது. ஆனால் என்னென்னா, நம்ம சில நேரம் ஒவ்வொரு பொருளுக்காகவும் தனியாக குளிர்பதன கிடங்கு அமைக்க முடியாது. அப்போ மிக்சடு வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம், கலவையான காய்கறிகள் அப்படின்னு சொன்னோம்னா, பொதுவாக அந்த 2 டிகிரிலேருந்து 8 டிகிரிக்குள்ளே தான் வரும் எல்லாமே. அப்போ அந்த மாதிரி காய்கறி ஒரு கேண்டீன் வச்சுருக்கிறாங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்னா இந்த மிக்சடு வெஜிடபிள்ஸ்க்கு உண்டான ஒரு குளிர்பதன கிடங்கு வச்சுட்டா போதும். ஒரு 10க்கு 10 ரூம் வச்சுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பிளாஸ்டிக் கிரேட்ஸ் வச்சுக்கலாம். 200 பிளாஸ்டிக் கிரேட்ஸ்ங்கிறது ஒரு 3 டன் 3000 கிலோ காய்கறிகள் வச்சுக்கலாம். அதில் வந்து அவங்க கலந்து வச்சுக்கலாம் எல்லாமே, அதாவது உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டு, புடலங்காய், நாட்டுக்காய் எல்லாமே வச்சுக்கலாம். கூடவே லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுக்கலாம்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம்.
2: இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஒருபுறத்தில் நிகழ்ச்சியில்
1: இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக குளிர்பதன கிடங்கு அமைப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சார்ந்த என் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி
2: கேட்டு பயன் பெறுங்கள்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் 8 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கக்கதாசம் 6 சென்டிமீட்டர், மதக்கொண்டப்பள்ளி, தளிக்கொத்தனூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், பள்ளிக்கொண்டா, கனியம்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடியாத்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வடப்புதுப்பட்டு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, போச்சம்பள்ளி, ஊத்து, நாலுமுக்கு, வாணியம்பாடி, தென்கனிக்கோட்டை, ராணிப்பேட்டை, காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2-3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 42.3 டிகிரி

0: செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தருமபுரி, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கரூர், மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. ஈரோடு, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரிடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் வானிலை நிலவும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் ரபின் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம்

0: ஆலங்குடி அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தடிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனி உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 3:02, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விருப்பமான பாடல்களே, கிளாசிக் கிட்ஸை வந்து நம்ம கேட்டு கழிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கும் நீங்கள் அழைத்து உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். நீங்கள் கூப்பிட வேண்டிய நம்பர் 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். உங்களுக்கான ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, 1950-74 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து மட்டுமே நீங்கள் இந்த டைமில் பாடல்கள் கேட்டு ரசிக்க முடியும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா. திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா இளங்கோவன்.
1: கவிதா இளங்கோவன், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும்?
2: படம் தேர் திருவிழா பாடல் அடிக்கட்டுமா முரசு. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி அம்மா.
1: பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
3: அடிக்கட்டுமா முரசு, அடிக்க

0: நேரம் 3:10 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் கேட்டு கசிச்சிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர்யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ராஜேஷ்.
0: ராஜேஷ் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் பாணி ராணி, SPB சுசிலா பாடின முல்லைப்பூ பல்லக்கு.
0: ஓகே, பாடல் கேட்டு கசிக்கலாம். நன்றி.

0: நேரம் 3:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் தாசப்பக்கம் சாவித்திரி புஷ்பராஜ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாவாடை தாவணியில் பாடுறோம்.
0: நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்கலாம். நன்றி.

0: நேரம் 3:18 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் NS குழந்தைநாதன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாசமலர்னு சொல்லக்கூடிய ஒரு படம், எப்படி நடிச்சாங்க, சிவாஜி நடிச்சாங்கிறது.
0: ஆமாங்க, சரி சொல்லுங்க, அதுல என்ன பாடல் வேணும்?
1: அதுல வந்து திருமண அப்பா ஒரு பாட்டு, அந்த பாட்டோட வரி கூட மறந்துச்சுங்க.
0: ஓகே, பரவாயில்ல, உங்களுக்காக நாங்க அந்த பாடல் பிளே பண்றோம், கேட்டு கசிங்க. நன்றி நன்றி.
2: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்த்தேன்.
3: அது என்ன, நீ கவலைப்பட.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுவே வாழ.

0: நேரம் 3:24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 டி டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்கள் விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேரில் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், தில்லம்பட்டியிலிருந்து சிவாங்க.
0: சிவா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படித்தால் மட்டும் போதுமாங்கிற படத்திலிருந்து.
0: பாடல் கேட்டு நம்ம ரசிக்கலாம். நன்றி.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபோலின் என்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 3:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்ங்க. பாலக்காடு மாவட்டம் கொளஞ்சாம்பாறையில இருந்து செல்வராஜ்.
0: செல்வராஜ் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இனத்தை முடிப்பதிலிருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்துங்கிற பாடல்.
0: ஓகே, பாடல் கேட்டு கசிக்கலாம். நன்றி.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி நாளை காலை 8:30 ஒளிபரப்பாகும். நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒளிபரப்பாகும்.
1: ஓகே, வித்யா போத்தனூர் செட்டிப்பாளையத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் அவங்க விருப்பமாக கேட்டிருந்தாங்க. அந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி 103 FM.

0: நேரம் 3:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் உங்களுடைய விருப்பமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிற நேயர்கள் 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உதக மண்டலம் குன்னூர் கிரேட் மோர் எஸ்டேட் 12 நம்பர் லைன்ல இருந்து செந்தில்குமார்.
0: ஓகே செந்தில்குமார் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: ஆமா, சுமை தாகி படத்துல இருந்து மயக்கமா கலக்கமா என்ற பாடல் உங்களுக்கு.
0: ஓகே, நீங்க விரும்பி கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நேரம் 3:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் லெசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர்லான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்துல இருந்து கோகில பழனிசாமி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். பாடல் பாத்தீங்கன்னா, எந்த நாட்டம் எல்லாம் வேட்டையிலே தானே அந்த பாடல்.
0: நன்றி. நன்றி.
1: நன்றிங்கம்மா.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள். முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 3:45. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டி டைம் லிஸ்னர் ஜாய்ஸ் நிகழ்ச்சியில் நின்றிருக்கோம். நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ராவத்தூர் அங்கமுத்து பேசுறேன் மேடம்.
2: அங்கமுத்து சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: ராவத்தூர் பத்தி.
2: ஓகே, அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி
3: மேடம்.
2: நன்றி.

0: நேரம் 3:51, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம். அம்மா
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?

0: கம்பீர்வட்ட மீன்காம்பாளையத்தின் முருகேஷ் பேசணுங்கம்மா.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: படகோட்டியில பாட்டுக்கு பாட்டு எடுத்து சுசிலா சவுந்தரராஜன் பாடிதுங்கம்மா.
1: ஓகே, நீங்க விரும்பி கேட்ட பாடல் விடுதை கேட்டு கசிக்கலாம். நன்றி,
0: ரொம்ப நன்றிங்கம்மா.

0: நேரம் 3:58 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிசனர் சாய்ஸ். டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்த நான் ஆர்ஜி தமிழ். நன்றி நேயர்களே.
1: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்துக் கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட்டு, ஆர் ஃபண்டஸ் ஃபோட்டோ. இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும். மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ பிரஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனோமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனோமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்கு என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.
0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எல்லை பாதுகாப்பு படையினர் சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஹஜ் புனித யாத்திரையின் 2ஆம் நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் உள்ள பொது விநியோக திட்ட செயல்முறை கிடங்குகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை 5 புதிய தொழில் பிரிவுகளில் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திரு ரஷ்மி சித்தார் ஜகடே தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருப்பெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி

0: தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐ.பி.எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் ஈவினிங் கோயம்புத்தூர் மக்களே, நேரம் 4:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கெட்ஸ் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைய போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, என்ன கேம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ மெமரி கேம். அதாவது நான் வந்து சில விஷயங்களை, ரேண்டமான திங்ஸை வந்து நான் சொல்லுவேன், அது என்ன ஆர்டரில் சொல்கிறேன், எப்போ எதை சொன்னேன் அப்படின்னு கேட்பேன். அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இதுதான் இன்றைக்கான கேம். ஓகே, நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா, நீங்கள் கால் பண்ணலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து சூப்பரா இன்னைக்கு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாம். ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி 103 FM.

0: டிராகன் படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். நேரம் 4 மணி, எழுந்துடும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 FM-ல கெட்ஸ் இட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். இன்னைக்கு மெமரி தான் ஒரு கேமாக விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மெமரி வச்சு தான் ஒரு கேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பராக கரெக்டாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறேன். யாராவது காலர்ஸ் வராங்களான்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? நெல்லிக்கா ஸ்பூன் சாதம், தக்காளி, காஃபி,
1: தோசை.
0: ஒரு தடவை தான் சொல்லுவோம், அதுதான் நம்ம கேமோட பாலிசி.
1: நெல்லிக்கா சாதம், புளி சாதம், காஃபி, டீ.
0: பாத்தீங்களா, நெல்லிக்காய் சாதம், புளி சாதம்னு நீங்களே அடிச்சு விடுறீங்க. இதுதான் ஆகாது. ஓகே, இருந்தாலும் அருமையா முயற்சி பண்ணீங்க. என்ன கேம் அப்படின்னு உங்களை வச்சுதான் நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோம். அதனால வந்துட்டு திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை நான் சொல்றேன், கேக்குற நேயர்களுக்கும் ஈஸியா புரிஞ்சிடும். நெல்லிக்காய் ஸ்பூன் சாதம், தக்காளி, காஃபி, தோசை. இதுல மூணாவதா நான் என்ன
1: சொன்னேன்?
0: புளி சாதமா? புளி சாதமே நம்ம லிஸ்ட்ல வரலையே. புளி சாதம் நம்ம லிஸ்ட்ல வரல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ரேண்டமா?
1: நெல்லிக்கான்னு சொன்னதுக்கு எடுத்தது என்னன்னு புரியல, சாதமா ஜூஸான்னு தெரியல.
0: ஓகே, அருமையா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: காபி, டீ, தோசைன்னு சொன்னீங்க.
0: டீ எல்லாம் நம்ம சொல்லவே இல்லையே, காபி மட்டும் தானே சொன்னோம். ஓகே, இருந்தாலும் பரவாயில்லை.
1: சரிங்க, ஏதோ சேதிக்கலாம், காபி டைம் ஆயிருச்சு இல்லைங்களா?
0: ஆமாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ.
1: சரிங்க, வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. இந்த மாதிரி தான் வந்து கேம் விளையாடணும். ஓகே, அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: குமார், கேம் குள்ள போயிரலாங்களா? ஓகே, உங்களுக்கான சொற்கள் என்ன அப்படிங்கறத சொல்றேன். வெயில், வானம், காற்று, நிலா, மேகம், மழை.
2: வெயில், வானம், காற்று, மேகம், மழை.
0: இல்லைங்களே, மாறி போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. மூணாவதா என்ன வார்த்தை சொன்னேன்?
2: காற்று.
0: சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. அஞ்சாவதா என்ன வார்த்தை
2: சொன்னேன்?
0: அஞ்சாவது. ஃபிஃப்தா என்ன சொன்னேன்? மழை, தவறு, மேகம் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, அருமையா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
2: நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு வந்து கேம் வந்து இப்படிதான் இருக்க போகுது. என்ன அப்படின்னா, ஆர்டரா வந்து நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். இந்த நம்பருக்கு என்ன வார்த்தை சொன்னேன், இந்த நம்பருக்கு என்ன சொன்னேன், ரேண்டமான திங்ஸ் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கேன். அது வந்து கரெக்டாக நீங்கள் அந்த ஆர்டரில் சொன்னீங்கன்னா நீங்க தான் வின்னர். இப்போ வரைக்கும் எல்லாருமே அங்கங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. நான் எப்பவும் சொல்ற மாதிரி பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி. வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சொல்லணும்.
0: ரெண்டாவது தெரியவில்லை. ஓகே,
3: அப்புறம் கண்ணாடி சாதம்.
0: ஓகே சரி, மூணாவது நான் என்ன வார்த்தை சொன்னேன்?
3: மூணாவது தெரியலீங்க.
0: என்னங்க, எதை கேட்டாலும் தெரியல, ஏதாவது சொல்லுங்க.
3: வேகமா சொல்லிட்டீங்கல்ல,
0: அதுதானே கேம்.
3: டக்குனு புரிய முடியல.
0: ஓகே ஓகே ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, அருமையா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
3: நன்றிங்க.
0: ஓகே, இன்னைக்கு கேம் இப்படி தான் விளையாடிட்டுருக்கோம். ரேண்டமான திங்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆர்டரில், அதாவது என்ன ஃபஸ்ட்டில் என்ன வார்த்தை இருந்தது, செகண்டில் என்ன இருந்தது அப்படின்னு நான் மாற்றி மாற்றி உங்களை குழப்பிற மாதிரி கேட்பேனா, நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும். இதுதான் இன்றைக்கான கேமாக இருக்குது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வருது, பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து விளையாடலாம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம், அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் ஜாலியாக கேம் விளையாடலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

0: இந்த வாரியர் படத்துல இருந்து பாடல் கேட்டு கஷ்டம். நேரம் 4:15 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இருந்து பேசக்கூடிய அடுத்த நேயர் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஓகே சண்முக சுந்தரம், கேம் குள்ள போயிடலாங்களா? நீங்க பேசுறது தெளிவா கேட்கலையே. உங்களுக்கான சொற்கள் என்ன அப்படின்னா, சாரி, செப்பல், வளையல், சட்டை, மல்லிகைப்பூ, மோதிரம். நீங்க பேசுறது தெளிவா கேட்கலையே. ஹலோ. ஓகே, தெளிவா இல்லாததுனால நம்ம வந்து தொடர்ந்து விளையாட முடியாது அவர் கூட. ஓகே, நீங்க வந்து கால் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வந்து கால் பண்ற இடத்துல சிக்னல் நல்லா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கால் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கு. ஓகே, நீங்க வந்து கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேடம், ஆவரம்பாளையத்துல இருந்து சரவணகுமார் பேசுறேன்.
0: ஆவரம்பாளையத்துல இருந்து யார் பேசுறீங்க?
2: சரவணகுமார் மேடம்.
0: சரவணகுமார், ஓகே. உங்களுடைய சொற்கள் கேம் குள்ள போயிடலாங்களா?
2: விளையாடலாங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான சொற்கள் காகம், பூனை, கிளி, நாய், பசு, மயில். அந்த ஆர்டர்ல நீங்க திருப்பி சொல்லணும்.
2: புரிஞ்சது மேடம். இல்ல கிளியரா இல்லையா, அதனாலதான். பாய், கிளி, பூனை,

0: ஓகே, அந்த ஆர்டரில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கே ஃபஸ்ட்டு லெட் ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சொல்லணும். ஓகே, உங்களுக்காக கொஞ்சம் மெதுவாக திரும்ப சொல்கிறேன், கேளுங்க.
1: சரிங்க மேடம்.
0: காகம், பூனை, கிளி, நாய், பசு, மயில். ஓகேங்களா? கேக்கும்போது நீங்க திரும்ப அந்த வார்த்தைகளை வந்து எந்த ஆர்டர்ல நம்ம கேக்குறோமோ அதை வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னேன், செகண்ட்ல என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்பேன், அதை வந்து நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது தான் கேம். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, உங்களுடைய ரேடியோ வால்யூம் எல்லாம் கம்மி பண்ணுங்க. இல்லையே, எக்கோ கேக்குது, நீங்க பேசுறது டபுள் டபுளா கேக்குது, கம்மி பண்ணுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தேன்மொழி பேசுறேன் மேடம்.
0: ஓகே தேன்மொழி மேம், உங்களுடைய கேம்க்குள்ள போயிடலாமா? அப்படிங்களா, சரி பரவாயில்லைங்க, சூப்பரா விளையாடிடுவீங்க, நம்ம போயிடலாங்களா?
2: ஓகே மேடம்.
0: ஓகே, ஈஸியா தான் கேட்க போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாரி, செப்பல், வளையல், சட்டை, மல்லிகைப்பூ, மோதிரம்.
2: மேடம் மறுபடியும் சொல்லுங்க மேடம்.
0: அப்படிங்களா, ஒரு தடவை தான் நம்ம சொல்லுவோம், இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? சாரி, செப்பல், வளையல், சட்டை, மல்லிகைப்பூ, மோதிரம். உங்களுக்கு கேக்கலையா நம்ம பேசுறது?
2: கேக்குது, ஆனா கரகரப்பு அதிகமா இருக்கு மேடம்.
0: அதுக்கு தான் சொல்றது உங்களுடைய ரேடியோ வால்யூம கம்மியா வைக்கணும் அப்படினு சொல்லி.
2: நான் ரேடியோ தள்ளி தான் வந்திருக்கேன் மேடம், வெளியவே வந்துட்டேன்.
0: ஆனா நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, டபுள் டபுளா கேக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அருமையா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
2: ஓகே மேடம்.
0: நிறைய நேயர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரேடியோ வால்யூமை அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வாய்ஸும் என்னுடைய வாய்ஸும் அப்படியே நாலு நாலு வாய்ஸாக கேட்குது, அப்படி இருந்தால் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாட முடியும்? ஓகேவா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரேடியோ வால்யூமை கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க. இப்போது நிகழ்ச்சியில் நினைஞ்சு விளையாடுறதுக்காக அடுத்த நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள். இப்போ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக வருது, அதுக்கப்புறமா தொடர்ந்து விளையாடலாம். ஸ்டே டியூன்ட் இருங்க, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: தலைவன் தலைவி படத்துல இருந்த அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். சந்தோஷ் நாராயணன் இசையில சந்தோஷ் நாராயணன் சுப்லாஷினி பாடின அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். நேரம் 4:24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு மெமரி கேம் தான் சூப்பராக விளையாடிட்டு இருக்கோம். ஒரு ஆர்டர்ல நம்ம வந்து வார்த்தைகள் சொல்லுவோம், அது என்ன ஆர்டர் அப்படிங்கிறத நீங்க மாத்தாம சொல்லணும். இடையில ஃபர்ஸ்ட் என்ன செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க கரெக்டாக சொல்லணும். இதுதான் கேமா இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் இணைந்து விளையாடக்கூடிய அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: உள்ளாச்சிருந்து சரவணகுமார் பேசுறேன்.
0: ஓகே, உங்களுக்கான கேம் குள்ள போயிடலாமா? ஓகே. ஆட்டோ, பஸ், கடை, மரம், சாலை, வண்டி.
1: இல்ல இல்ல இல்ல பேசுறது
0: இப்போ கேக்குதுங்களா? ஆட்டோ, பஸ், கடை, மரம், சாலை, வண்டி.
1: ஆட்டோ
0: ஆட்டோ ஆட்டோ பஸ் இப்படியே போனா நானே சொல்லிடுவேனே. சொல்லுங்க.
1: ஆட்டோ, பஸ், கார், வண்டிங்களா?
0: இன்னொரு தடவை சொல்றேன், கவனமா கவனிங்க. நான் பேசுறது தெளிவா கேக்குதுல உங்களுக்கு?
1: கொஞ்சம் கரகர சொல்லு சொல்லு மேடம்.
0: நீங்க பேசுறது எங்களுக்கு நல்லா கேக்குதே. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா?
1: ஆட்டோ ஆட்டோ பஸ்
0: ஆட்டோ பஸ் அதுக்கு அப்புறம் ஸ்டக் ஆயி நின்னுட்டீங்களே.
1: கார்.
0: ஓகே, அடுத்து சொல்லுங்க.
1: கிளியரா இல்லைங்களா? பரவாயில்லை. ஓகே, தேங்க் யூ மேம்.
0: ஓகே, அதாவது நீங்க அந்த ஆர்டர்ல சொல்லணும், அதுதான் கேம். நிறைய பேர் வந்து கிளியரா இல்லை கிளியரா இல்லை அப்படின்னு சொல்றீங்க. என்ன ரீசன் எனக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, லைன்ல பிரச்சனையா இல்லை நம்ம வந்து ஸ்பீடா சொல்றதுனால பிரச்சனையா. இருந்தாலும் கேம் அதுதான், நம்ம வந்து ஸ்பீடா சொல்லுவோம். நீங்க வந்து அந்த என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத மைண்டில் வந்து நல்லா புரிய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லணும். இதுதான் கேம். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அவகட்டப்பாளையத்திலிருந்து பெருமாள் சாமி பேசுறேன்.
0: ஓகே, உங்களுக்கான கேம்குள்ளே போயிடலாங்களா? கண்ணாடி டம்ளர், சாவி கொத்து, சீப்பு, தேங்காய் துருவல், சேஃப்டி பின், அகப்பை. ஒண்ணுமே கேக்கலீங்களா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குதா? ஓகே, நிறைய நேயர்கள் ஏன் வந்து இன்னைக்கு இணைப்பு வந்து சரியா இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து நல்ல வந்து ஒரு சிக்னல் இருக்கிற இடத்துல இருந்து நீங்க பேசுங்க, அப்பதான் வந்து நமக்கு கேம் வந்து சூப்பரா கொண்டு போக முடியும். அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, லைன்ல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக ஒரு பாடல் வருது. பாடலுக்கு அப்புறமா நம்ம வந்து கேம் வந்து கண்டினியூ

ஸ்டார் படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல யுவனோட வாய்ஸ்ல அருமையான பாடல் கேட்டு வச்சோம். நேரம் 4:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட் செட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு மெமரி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ஒரு ஆர்டரில் நம்ம ரேண்டம் திங்ஸ் சொல்லுவோம், அது என்ன ஆர்டராக அதை அப்படியே சொல்லணும். அதுக்கப்புறமா அதுக்கு இடையில இருக்கிற நான் வந்து கேட்பேன், ஃபஸ்ட்டு என்ன செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லணும். இதுதான் வந்து கேம். இப்போது நம்ம நிகழ்ச்சியில் விளையாடுறதுக்காக ஒரு நேயர் வராங்க, பார்க்கலாம். வணக்கம். ஓகே, இணைப்பில் தான் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஓகே, நம்ம வாட்ஸ்அப் பக்கம் போகலாம். யாராவது என்னென்ன உங்களுடைய ஓகே நம்மளுடைய மெமரி கேமை வந்து வாட்ஸ்அப்லேயே விளையாடிட்டு இருக்கீங்க, சூப்பருங்க. இனிய மாலை வணக்கம். தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்கீங்க, அல்லிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமா யார் அப்படின்னு பார்த்தா ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து, திருப்பூர்லேருந்து பாலா, குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து இவங்க எல்லாருமே, பீடம்பள்ளி வாசுதேவன் இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. வெள்ளம்பட்டி சிவகுமார் புவனேஸ்வரி சிபு சோமஸ் கந்தமூர்த்தி இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இனி வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே அப்படியே வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பாடல் வருது. உங்களுக்கான கேம் என்ன வாட்ஸ்அப் நேயர்களுக்கு அப்படின்னு நான்

நேரம் 4:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இது வந்து உங்களுக்கான கேம். வாட்ஸ்அப் நேயர்களுக்கு அப்படியே நம்ம ஷிஃப்ட் ஆனதுனால அவங்களுக்கான கேம் என்ன அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போது வாட்ஸ்அப்

கேம் ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் அதனால் அங்கே வந்துடுங்க எல்லாருமே. 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து நான் கேட்குற கேள்விக்கான பதில்களை எல்லாம் அனுப்பலாம். ஓகேங்களா? நான் வந்து சில விஷயங்களுக்கு க்ளூ கொடுப்பேன், அந்த க்ளூவை வச்சு இது என்ன வார்த்தை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது, இது வந்து ஒன்று வந்து கார்டனோட சம்மந்தப்பட்டது, அதுக்கும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று குழந்தைங்களோட சம்மந்தப்பட்டது, அதுக்கும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகே, யார் அந்த வார்த்தையை கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று கார்டனோட சம்மந்தப்பட்டது, இன்னொன்று கார்டனிங் கார்டன் தாவரங்களோட சம்மந்தப்பட்டது, இன்னொன்று குழந்தைங்களோட சம்மந்தப்பட்டது. இது என்ன வார்த்தை அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு. ஓகேவா? யாராவது கரெக்டான பதில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாமா? ஓகே, 5 சொற்கள் வந்து கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இளங்கோ நகர் சண்முக சுந்தரம். ஓகே, இப்போ நம்ம அந்த கேமே இல்லைங்க, நம்ம வேறு கேமுக்கு வந்துட்டோம். அதனால் வந்து நீங்கள் இந்த கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து சொல்லியிருக்கீங்க. பாண்டியன் நகர் சிவன் சங்கர் இந்திராணி காமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, வித்தியாசமான முயற்சி, வாழ்த்துக்கள். பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது சிறுமுகை சோமு கலைவாணி இளந்தளிர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, வித்தியாசமான பதில்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. விஜயகுமார் வரதராஜபுரம்லேருந்து கன்று அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது யார் யார் நிறைய பேர் டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ரகுராமன் விளாங்குறிச்சியிலேருந்து, தென் பொன்முடி நாகமணி என்ன பதில் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் இளம் தளிர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் அப்படி மாற்றி மாற்றி யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். யார் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமான்னு பார்த்தா யாரும் இன்னும் சொல்லலை. ஓகே, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கரெக்டான பதிலும் சொல்லியிருக்கீங்க. பீடம்பள்ளி வாசுதேவன் அவரும் ஒரு அருமையான பதில் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி இந்திரபிரியா அகல்யா மூக்கனூர்லேருந்து அவங்களும் ஒரு வித்தியாசமான பதில் கெஸ் பண்ணியிருக்கீங்க. சாமி செட்டிப்பாளையம் கவினிகா வேலு அவங்களும் வந்து ஒரு பதில் கெஸ் பண்ணியிருக்கீங்க. அருமையாக நீங்கள் எல்லாருமே பதில் கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே, ஒரு பாடலுக்கு அப்புறமா அது என்ன. ஓகே, நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் யோசிக்க சொன்ன உடனே கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஓகே தான். இன்னொரு வார்த்தை கூட இருக்குது, அதையும் சொல்லிட்டீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ரெண்டு நேயர்கள் வந்து கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க. யார் என்ன பதிலெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன கரெக்டான பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

பிரேமலு படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். நேரம் 4:49. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கெட்ஸ் இட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பாடலுக்கு முன்னாடி வந்து 2 க்ளூ கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா வந்து எப்படி நர்சரியை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி இதையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஒன்று வந்து முன்னாடிலாம் நம்ம வந்து வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு இந்த பொருள் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஜீரணத்துக்காக போடுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. சுண்ணாம்பு தான் ஆன்சர். சுண்ணாம்பு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. முன்னெல்லாம் வந்து பொங்கல் டைமில் இந்த சுண்ணாம்பு எல்லாம் வந்து கரெக்டாக வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு சுடுதண்ணியில் ஊற்றி அப்படி கொதிக்க வச்சு அதை கலந்து அப்படியே பெயிண்ட் பண்ணுறது வெள்ளை அடிக்கிறதே வந்து ஒரு ரொம்ப அப்படியே அதை வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் சுண்ணாம்பு நம்ம யூஸ் பண்ணுறோம். வெத்தலை பாக்கு போடும்போது நிறைய பேர் சுண்ணாம்பு யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் வந்து கரெக்டான பதில். யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? நிறைய நேயர்கள் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. சிறுமுகை சோமு கலைவாணி அவங்க கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. தங்கமணி செந்தில்குமார் ரமண முதலிப்புதூர்லேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. சாமி செட்டிப்பாளையம் பெரிய கிணறு வீதி கவினிகா ருத்ரா பிரகாஷ் வேலு அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. திருப்பூர்லேருந்து பாலா கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒத்தக்கால் மண்டபத்திலிருந்து கவின் சுப்பிரமணியன் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. விஜயகுமார் வரதராஜபுரத்திலிருந்து கரெக்டான பதில். ஓகே, கே என் பாளையம் பேச்சி முத்தூர் கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஜெயக்குமார் அசோகபுரத்திலிருந்து கரெக்டான பதில். திருப்பூர் பிரியங்கா நகர் ராதா கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூலம் வரைக்கும் போயிட்டீங்க. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. பரமசிவம் நெருப்பெரிச்சல் பகுதியிலேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து கரெக்டான பதில். ஆர்கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. பெருமாள் சாமி சுமதி சாவக்காட்டு பாளையம்லேருந்து கரெக்டான பதில். சுண்ணாம்பு அப்படிங்கிற கரெக்டான பதில் யார் சொல்லியிருக்காங்க? அடுத்தது இளங்கோ நகர் சண்முக சுந்தரம் அவங்க கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. பெரிய நாயக்கன் பாளையம்லேருந்து வின்சம் முத்துராஜ் அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. குட் ஈவினிங் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஷ் பண்ணிவிட்டு கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. கணேஷ் மூர்த்தி சூலூர்லேருந்து, விளாங்குறிச்சியிலேருந்து தனுஷ் அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது உமா மீனா, நீங்கள் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் எந்த இடத்துலேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. சுதாகர் ஆதித்தன் சேரன் மாநகர்லேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது ஆர்எஸ்புரம்லேருந்து பி அசோகன் அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. விஜயகுமார் மோகனவல்லி மோவிகா ஸ்ரீ பனிக்கம்பட்டி பல்லடத்துலேருந்து கரெக்டான பதில். பீடம்பள்ளி வாசுதேவன் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. திருப்பூர் மணி அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி இந்திரபிரியா அகல்யா மூக்கனூர்லேருந்து கரெக்டான பதில். உதயகுமார் பானுமதி அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது தங்கராஜ் கே என் பாளையத்திலேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கரெக்டான பதிலையும் சொல்லியிருக்கீங்க. செந்தில் பிரபு திவ்ய பாரதி நிர்மலா சிவசாமி சண்முக நகர் மூக்கனூர்லேருந்து. அடுத்ததாக யார் கரெக்டான பதில்? எல்லப்பாளையம்லேருந்து பழனிச்சாமி அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ஜெகநாதன் பூலக்காட்டு பாளையம்லேருந்து, புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து மாரம்பாளையம் கே கே சாமி அப்பன் அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அனுஸ்ரீ தாராபுரத்துலேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலேருந்து கரெக்டான பதில். ஜோதி நகர் அஜய் மகத்தி கரெக்டான பதில். அதாவது நிறைய பேர் வந்து கரெக்டான பதில் அனுப்பிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஒரு சிலர் வந்து உங்களுடைய பெயர் மட்டும் போடுறீங்க, ஊரையும் போடுங்க, அப்போ தான் நாங்கள் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சந்தோஷ் தர்மபுரியிலேருந்து அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. கணேசன் அவங்களும் கரெக்டான பதில். எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் போடுங்க. ரமண முதலிப்புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா, ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் ராமகிருஷ்ணன் கொலுமங்கண்டான் பகுதியிலிருந்தும் இன்னும் தென் பொன்முடி நாகமணி அவங்களும் எல்லாருமே வந்து கரெக்டான பதில்களை சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கால் பண்ணி, அதாவது ஒரு 1/2 hour கால் பண்ணி விளையாண்டீங்க, 1/2 hour வந்து வாட்ஸ்அப்பில் விளையாண்டீங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து நான் சைன் ஆஃப் பண்ணுறது. நான் ஆர்ஷே தமிழ். நன்றி நேயர்களே.

ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். 40 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக அவங்களோட உடலை தகுதியாக வச்சுட்டு உடலை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பரிசோதனைகள் தேவைப்படும். அந்த பரிசோதனைகள் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புன்னு சொல்கிறோன்னா, ஒரே தடவை அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் எடுத்தாங்கன்னா பல உறுப்புகளோட பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பிளட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம செக் பண்ண முடியும். அதோட ரிப்போர்ட் வந்து ஒரே சாம்பிளில் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால தான் அது

0: பேர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புன்னு சொல்கிறோம். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மூலிமா கொலஸ்ட்ரால் லெவல், அப்புறம் ஈரலோட ஃபங்க்ஷன், லிவரோட ஃபங்க்ஷன், கிட்னியோட ஃபங்க்ஷன், நம்ம ரத்த அளவு எவ்வளோ இருக்குது, ரத்தம் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்மளால் செக் பண்ண முடியும். அதே மாதிரி நுண் சத்து, நமக்கு தேவையான நுண் சத்தெல்லாம் உடம்பில் எப்படி இருக்குது, இந்த வைட்டமின், கால்சியம், D3 இதெல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்மளால் செக் பண்ணிக்க முடியும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேகதாது அணை தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு மத்திய அரசை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் எல்லைப்பார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் சென்னையில் ஆய்வு செய்தார். கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாதது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: அதிகாரம் பொறையுடைமை, குறள் எண் 156. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவர்க்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு. இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம இணையவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள நாம அப்படியே வந்துட்டோம். கதைகளும் திருக்குறளும் உங்களுக்காக காத்திருக்கு. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதையும் அதற்கான திருக்குறளும் நமக்கு என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நாம கேட்கலாம். இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கீங்க கதைகள் வழியே திருக்குறள்.
4: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைக்கு போலாங்களா. ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம். அதுல ஒருத்தர் தன்னுடைய விளை நிலத்துல கரும்பு போட்டிருந்தாராம். ஒரு நாள் தன்னுடைய நிலத்துல விளைஞ்சிருக்க கூடிய கரும்புகளை எல்லாம் பார்வையிட்டு இருந்தாராம் அவரு. அந்த நேரத்துல அவரோட நண்பர் ஒருத்தர் வந்தாராம். நண்பா, காட்டு யானைகள் இந்த பக்கமா அடிக்கடி வருது, அது கரும்ப கடிச்சு சின்ன பின்னமாக்கிரோ, அதனால இங்க ராத்திரி நேரத்துல நீ காவலுக்கு இரு, ஒருவேளை யானைகள் வரக்கூடிய அறிகுறிகள் தெரிஞ்சா உடனே நெருப்ப காட்டு யானைகள் ஓடிடும்னு வந்த நண்பர் அறிவுரை சொன்னாராம். ஆமா ஆமா, யானை வந்துட்டா கரும்பு பயிர்கள் எல்லாம் நாசமாகிரும்.

அதனால உன்னுடைய ஆலோசனைய நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரா அவரு. ஒன்னு ரெண்டு நாட்கள்ல கரும்ப அறுவடை செய்யணும், அது வரைக்கும் யானைகள் உள்ள நுழையாத மாதிரி கவனிச்சுக்கணும் அப்படின்னு தன்னுடைய நண்பன் சொன்ன அறிவுரையை ஏத்துக்கிட்டு அது மாதிரியே செயல்பட்டாரா அவரு. ரெண்டு நாட்கள் அவரு கண் விழிச்சு காவல் காத்ததுனால கரும்பு பயிருக்கு எந்த சேதமும் ஏற்படலையாம். மூணாவது நாள் அறுவடை வெற்றிகரமா முடிஞ்சது, லாபமும் கிடைச்சது. அப்ப அவரு நினைச்சாராம், கரும்பு அறுவடையில இந்த முறைதான் அதிகமா லாபம் கிடைச்சிருக்கு, முன்னாடி கவனக்குறைவா இருந்தனால குறைந்த லாபம் தான் கிடைச்சது. இந்த பாதுகாப்புக்கு அறிவுரை சொன்னதே என்னுடைய நண்பன் தான், அவனுக்கு முதல் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் தன்னுடைய நண்பனை பார்த்து நன்றி தெரிவிச்சுட்டு தக்க மரியாதையும் செலுத்தினாராம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய நட்பை நாம என்னைக்குமே கைவிடக் கூடாது. இத திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, மருவுக மாசு அற்றார் கேண்மை, ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பு இலார் நட்பு. அதாவது குற்றம் இல்லாதவங்களோட நாம நட்பு வச்சுக்கணும், ஆனா தீயவங்களோட நாம நட்பு வச்சுக்கவே கூடாது, அதை எதை கொடுத்தாவது விட்டுடணும் அப்படிங்கறதான் இந்த திருக்குறள் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம், இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம இணைஞ்சு கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திரசெவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். ஓகே, நம்ம நிகழ்ச்சியுடைய ரெண்டாவது கதைக்கு இப்போ போலாம். ஒரு ஊர்ல 50 வயசான விவசாயி ஒருத்தர் இருந்தாராம். அவரு அந்த கிராமத்துல குடியேறினப்ப அவருடைய வயசு 20. வரும்போது பரம ஏழையா வெறுங்கையோட வந்தாரு. அடுத்த 30 வருஷத்துல 10 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரனாகிட்டாரு. ஒரு நாள் அவர் கிராமத்து ஏரிக்கரையில உட்கார்ந்துட்டு ஏரியில நீந்தி போகக்கூடிய வாத்துகளையும் ஏரிக்கு மேல் பரப்புல பறந்துட்டு இருக்கக்கூடிய பறவைகளையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரா. அப்போ ரெண்டு இளைஞர்கள் அவரை நோக்கி வந்து அவருடைய பக்கத்துல உட்கார்ந்துகிட்டாங்க. கொஞ்ச நேரம் பொதுவா அந்த விவசாயி கிட்ட பேசினவங்க. அதுக்கப்புறமா அந்த இளைஞர்கள்ல ஒருத்தன் விவசாயிய பார்த்து, ஐயா, உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டானாம். அதுக்கு அந்த விவசாயி சிரிச்சுக்கிட்டே, தாராளமா நீங்க கேட்கலாம், பெரியவங்க கிட்ட கேட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்க கூடிய வயசுதான் இதுன்னு சொன்னாராம். ஐயா, நீங்க இந்த கிராமத்துக்கு குடியேறினப்ப உங்க கையில காலனா காசு கூட இல்லையா, ஆனா இன்னைக்கு கிராமத்துடைய முக்கிய பிரமுகர்கள்ல நீங்களும் ஒருத்தராகிட்டீங்க. ஏராளமான நிலங்கள் உங்களுக்கு சொந்தமாயிருச்சு. இதெல்லாம் எப்படி உங்களால அடைய முடிஞ்சது? உங்க வெற்றியுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டானா. இப்படி கேள்வி கேட்ட அந்த இளைஞனுடைய முதுகுல அன்பா தட்டி கொடுத்துட்டு, மகனே, பொறுமை, உழைப்பு, திறமை, நாணயம், அதோட ஊக்கம், இவைதான் அந்த ரகசியங்கள். செல்வம் திரட்டுறதுக்கு இது இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதைக்கான திருக்குறள் ஊக்கமுடைமைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையா நுழை. அதாவது சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவன் கிட்ட ஆக்கமானது தானே அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வழி கேட்டு கொண்டு போய் சேருமா. இதுதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். என்னைக்கும் நாம ஊக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கறத தான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம கேட்டுட்டு இருக்கோம் சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதைய கேட்கலாங்களா? ஒரு ஊருக்கு யோகி ஒருத்தர் வந்துட்டு இருந்தாராம். அப்படி அவர் வந்துட்டு இருக்கும் போது வர வழியில ஆத்துல குதிச்சு ஒருத்தன் தற்கொலை செஞ்சுக்க போனானாம். அவனை பார்த்ததுமே ஐயோ தற்கொலை செஞ்சுக்க போறானே அப்படின்னு அந்த யோகி போய் அவனை காப்பாத்தினாரு. அவன் பயங்கர பேராசை பிடிச்சவன். உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த யோகி கேட்கும் போது, என்கிட்ட பணம் இல்ல, பணம் இல்லாதனாலதான் நான் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பேராசக்கார சொல்லும் போது, ஏன்பா பணம் இல்ல அப்படிங்கறக்காக தற்கொலை செஞ்சுக்கலாமா, இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு பெரிய கல்ல அந்த யோகி தொட்டாரா, அது தங்கமா மாறிடுச்சு. அத அவங்க கிட்ட கொடுத்து, இத வித்து அதுல வரக்கூடிய பணத்துல ஏதாவது வியாபாரம் செஞ்சு நீ பிழைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். யோகியுடைய செயலை பார்த்து அந்த பேராசக்காரன் பிரமிச்சு போயிட்டானா. சுவாமி, நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணாகிருமா அப்படின்னு பணிவோட கேட்டானா அந்த பேராசக்காரன். ஆமா, என்னுடைய மந்திர சக்திகளை இந்த விரல்ல தேக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரா அந்த யோகி. அப்படியா சுவாமி, இன்னும் ஒரே ஒரு தடவை இந்த வித்தைய செஞ்சு காட்டுங்களேன், எனக்கு பார்க்க ஆசையா இருக்குன்னு அந்த பேராசக்காரன் சொல்ல, அப்பனே எந்த ஒரு வித்தையையும் பேராசையோட உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மறுத்தாரா அந்த யோகி. பேராசை பிடிச்சவன் அடுத்தது என்ன பண்ணுவான், அங்கிருந்த பெரிய கல்லை எடுத்து யோகி மேல போட்டான். நிலை குலைந்து கீழே விழுந்து அவரு இறந்து போயிட்டாராம். பேராசக்கார அவருடைய ஆழ்காட்டி விரலை வெட்டி எடுத்து ஒரு கல்லுல தேய்ச்சு பார்த்தான். இறந்ததுக்கு அப்புறமா அந்த மந்திர சக்திகள் பலிக்காது அப்படிங்கறது அந்த மூடனுக்கு தெரியல. யோகிய கொலை செய்யாம இருந்திருந்தா அச்சய பாத்திரம்.

மாறி எத்தனை பேருக்கு அவர் உதவி இருப்பாரு. ஆனா இந்த பேராசக்காரனுடைய அறியாமையும் பேராசையும் கொலை பழிக்காக அவனை சிறைசாலைக்கு அனுப்புச்சு. இந்த கதைக்கான திருக்குறள் பேதைமைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய பேதைமை என்பதொன்று யாதெனின் ஏதும் கொண்டு ஊதியம் போக விடல். அதாவது அறியாமை பேதைமை அப்படிங்கறது என்ன அப்படின்னா, தனக்கு கேடு விளைவிக்க கூடியதை ஏத்துக்கிட்டு தனக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை கைவிடுறதுதான். இது மாதிரி தானே இந்த கதையில வந்த பேராசக்காரனும் பண்ணா. ஆனா நாம அப்படி இருக்க கூடாது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல. இப்போ ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாராம். அவரு தன்னுடைய நண்பனை மதிய உணவுக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாராம். அதனால அவருடைய மனைவி ரொம்ப கடுகடுப்பா இருந்தாங்களாம். வந்தவரு சன்னியாசி கோலத்துல வந்திருந்தாராம். அவன் என்னோட பாலிய நண்பன், நீண்ட நாட்களுக்கு அப்புறமா சந்திச்சிருக்க, உன்னோட கோபத்தை காட்டாம சிரிச்ச முகத்தோட பரிமாறு அப்படின்னு அவரு கேட்டுக்கிட்டாராம். அவருடைய மனைவிக்கு உபச்சாரம் செய்யறதெல்லாம் பிடிக்காது. உணவு பாத்திரங்களை கொண்டு வந்து டொக்குன்னு வச்சுட்டு போயிட்டாங்களாம். அத அந்த நண்பன் கண்டுக்கலையா? இலையில உணவு பரிமாறினதுக்கு அப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சாங்களா ரெண்டு பேரும். அந்த நண்பர் சாப்பிடும் போது கைகளை மூடிக்கிட்டு சாதத்துல வச்சு எடுத்தாராம். அவருடைய கையில ஒன்னு ரெண்டு பருக்கைகள் தான் ஒட்டி இருந்துச்சான். இப்படி கைகளை மூடிக்கிட்டு சாதத்துல ஒத்தி எடுத்தா 4-5 பருக்கைகள் தான் வரும். அது உங்களுக்கு தெரியாதா? இப்படி 4-5 பருக்கைகளை சாப்பிட்டா எப்ப சாப்பிட்டு முடிப்பீங்க அப்படின்னு கடுகடுப்போட அவருடைய மனைவி வந்த நண்பரை பார்த்து கேட்டாங்களாம். அதுக்கு அந்த நண்பர் சொன்னாராம், நீங்க மட்டும் உங்க மனசை மூடிக்கிட்டு வெறுப்போடு தானே உணவு பரிமாறினீங்க. மனசை திறந்து வச்சாதான் முகத்துல புன்னகை உருவாகும், அருள் உங்களுடைய இல்லத்தை தேடி வரும். இதையெல்லாம் வரவிடாம நீங்க மட்டும் ஏன் உங்க மனசை மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டாராம். அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த பெண்ணை சுருக்குன்னு தெச்சுதான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, எல்லா விருந்தினர்களையும் இப்படியே உபசரிச்சு எனக்கு பழகி போயிருச்சு. இனி விருந்தினர்களை இனிய முகத்தோட வரவேற்பேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம மனம் திறந்து அவரை விழுந்து விழுந்து உபசரிச்சாங்களாம். ஆமா, அவங்க விருந்தோம்பலுடைய பெருமைய புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கதைக்கான திருக்குறள், அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அதாவது விருந்தினரை முகம் மலர்ந்து உபசரிக்கிறவங்களுடைய வீட்டுல திருமகள் குடியேறி மனமாற நன்மை செய்ய தங்குவாள் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு விருந்தினர் வந்தாலும் மனமகிழ்வோடு அவங்கள வரவேற்று விருந்து உபசரிக்கணும் அப்படிங்கறது தான் இந்த கதை நமக்கு எடுத்து சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரசவானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். இப்போ ஒரு கதையை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்க போறோம். சிறையிலிருந்து விடுதலையான திருடன் ஒருத்தன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ முடிவு செஞ்சானா. முதல்ல தன்னுடைய தலைமுடியை வெட்டி முகச்சவரம் செஞ்சானா. அதுக்கப்புறமா குளிச்சு புத்தாடையெல்லாம் அணிஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வேலை தேட முடிவெடுத்தானா. அதுபடி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சாலையோரமா ஒரு அரிசி கடை ஒன்ன பார்த்தானா. அது பரபரப்பா இருந்துச்சான். மெதுவா அங்க போய் கடை முதலாளிக்கு வணக்கம் வச்சானா. வச்சுட்டு, ஐயா, நான் வேலை கேட்டு வந்திருக்கேன், எந்த வேலை கொடுத்தாலும் நான் சிறப்பா செஞ்சு முடிப்பேன்னு பணிவோட சொன்னானா அவன்.

அவனை ஏற இறங்க பார்த்த அந்த முதலாளி, நல்லா வேலை செய்வேங்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை செஞ்ச, எங்க இருந்த அப்படின்னு கேட்டாராம். ஐயா, நான் சிறை தண்டனை பெற்று விடுதலையாகி புதிய மனிதனா பிழைக்க வந்திருக்க, முன்னாடி திருடனா இருந்தேன், அதுக்கான தண்டனைக்கு அப்புறமா நான் திருந்திட்ட, உழைச்சு வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொன்னானா. முதலாளி கொஞ்ச நேரம் யோசனை செஞ்சாரு. அதுக்கப்புறமா, நீ திருந்தின நிலைமையில வந்திருக்க, நிச்சயமா உனக்கு வேலை இருக்கு, இங்கே தங்கிக்கலாம், எல்லா வசதிகளும் உனக்காக செஞ்சு தரப்படும் அப்படின்னு சொன்னாராம். பணிவோட அவரை வணங்கினானா அவன். திருந்தினவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதும் ஒரு வகை புண்ணியந்தான், நீ உண்மைய சொன்ன, அது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு மன நிறைவோட சொன்னாராம் அந்த முதலாளி. இந்த கதைக்கான திருக்குறள், வாய்மைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய மனத்தோடு வாய்மை மொழியின், தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. ஒருத்தன் தன்னுடைய மனதோட பொருந்த உண்மை பேசுறவனா இருந்தானா, அவன் தவத்தோட தானமும் சேர்ந்து செய்யறவங்களை விட சிறந்தவன் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி.

அதுக்கப்புறமா நீ திருந்தின நிலைமையில வந்திருக்க, நிச்சயமா உனக்கு வேலை இருக்கு, இங்கே தங்கிக்கலாம், எல்லா வசதிகளும் உனக்காக செஞ்சு தரப்படும் அப்படின்னு சொன்னாராம். பணிவோட அவரை வணங்கினானா அவன். திருந்தினவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதும் ஒரு வகை புண்ணியந்தான், நீ உண்மைய சொன்ன, அது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு மன நிறைவோட சொன்னாராம் அந்த முதலாளி. இந்த கதைக்கான திருக்குறள் வாய்மைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. ஒருத்தன் தன்னுடைய மனதோட பொருந்த உண்மை பேசுறவனா இருந்தானா, அவன் தவத்தோட தானமும் சேர்ந்து செய்யறவங்களை விட சிறந்தவன் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு, இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு நாம வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கதைகள் கேட்டும் கதைகள் மூலமா திருக்குறளையும் பொருளையும் கேட்டோம் இல்லைங்களா. இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை கத்துத்தர உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும், இந்த கதையும் திருக்குறளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிய அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அன்னைக்கும் இன்னைக்கு மாதிரியே நிறைய கதைகளையும் அதற்கான திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் உங்க கூட நான் RJ சாரு கேசினி, தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ஓடு.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேரம் 6:04 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து உத்தமராசா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். மலேசியா வாசுதேவன் பாடியது.

0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
3: மின்மினி ஸ்வர்ணலதா பாடியது.

நேரம் 6:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். மனோ பாடியது.

நேரம் 6:22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

0: கேட்டு பாடல் நான் கடவுள் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ் பாடியது. நேயர்கள் இதுவரை கேட்டது பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேரம் 6:27. நேயர்களினி கேட்கலாம் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல். நேயர்களே, இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேனி வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த எம் ஆனந்த் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். இன்று இரவு 9:15 மயிலிறக நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். நேயர்களே, நாளை காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை பட்டினப்பாளையில் அறப்பண்புகள் உரை வழங்குபவர் முனைவர் பி கோகுல்நாத் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலந்தோறும் அவ்வை உரை வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். நாளை பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் சிங்கப்பெண்ணே இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தாடு திட்டங்கள் நிகழ்ச்சியில் அட்டல் பென்ஷன் யோஜனா திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நேரம் 6:29. நேயர்கள் இதுவரை இன்றும் நாளை ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் கேட்டோம். நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 6:29. 20 இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
5: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
6: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்ப்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும் பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று

0: பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த மூன்று உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27 முதல் மே 31 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப. வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பாட்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4 பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் ஈவினிங் எல்லாருக்கும். நேரம் 6:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணைய போகிறோம். நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் 70-80 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காக அருமையான அழகான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இது உங்களுக்காக.

சுஜாதா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். கல்யாணி மேனன் பாடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 6:44 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்துதான் சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வானிலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் அதிகபட்சமாக 35°C குறைந்தபட்சமாக 26°C வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 38°C அதிகபட்சமாகவும் 26°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் 39°C

டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஊட்டியில் 25 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 18 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காடில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. இந்த ஒரு வெதர் அப்டேட்டோட நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

எங்கள் வாத்தியார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேரம் 6:50 நிமிடம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிராஃபிக் அப்டேட். கோயம்புத்தூரில் இப்போ டிராஃபிக் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் டவுன் ஹால், ராஜா ஸ்ட்ரீட், வைஷியால் வீதி, பூ மார்க்கெட், காந்திபுரம்லேருந்து அவினாஷி ரோடு செல்லக்கூடிய அந்த சாலைகள்லையும், சத்தி ரோட்லையும் இங்கேயெல்லாம் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது. வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டிராஃபிக் அப்டேட்டோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்களுக்காக இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

கேட்ட பாடல் லலிதா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேரம் 6:55 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணைந்து அருமையான 70-80 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு கழிச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

0: கேட்ட அந்த பாடல் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது. இசை விஜயபாஸ்கர். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
1: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒலிபரப்பாகும். கேட்க காத்திருங்கள் நேயர்களே.

0: கேட்ட அந்த பாடல் எல்லோரும் நல்லவரை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை வி குமார், பாடல் ஆசிரியர் புலமை பித்தன்.
1: அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராம்குமார்.
2: புவி வெப்பமாதலை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுப்பிக்கத்தக்க மின்சார ஆற்றலை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் சோலார் திட்டத்திற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மத்திய அரசின் வீடுகளில் சோலார் மின் திட்டத்தின் கீழ் சோலார் பேனல் அமைக்க விரும்பும் பயனாளிகளுக்கு மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை வங்கிகள் மூலம் வழங்குகிறது. எனவே இத்திட்டம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு பெரும் பயனளிப்பதாகவும் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் உரிமையாளர்கள் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும். மக்கள் தங்கள் வீடுகளில் சோலார் மின்சார அமைப்புகளை நிறுவுவதற்கு நிதி உதவி, மானியம், இலவச மின்சாரம் என பல சலுகைகளையும் பெற முடியும். அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் வீடுகளுக்கு சோலார் மின் திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கு வங்கிகள் மூலம் மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்குவதால் பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். 5000 ரூபாய் வரை மின் கட்டணம் செலுத்திய நிலையில் இத்திட்டத்தின் மூலம் தற்பொழுது 350 ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்துவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தனஞ்சயன்.
3: இத்திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் அளவுள்ள மின்சார உற்பத்தி சேனல் சோலார் பேனலுடன் கூடிய மின் உற்பத்தி அலகை நான் நிறுவியுள்ளேன். இதில் குறிப்பாக நான் சோலார் இன்வெர்டருடன் ஹைபிரிட் இன்வெர்டர் என்ற லித்தியம் அயன் பேட்டரியும் சேர்த்து இணைத்துள்ளேன். இதனுக்கு அரசு மானியமாக ரூபாய் 78,000 உடனடியாக என்னுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு 2 மாதமும் தோராயமாக 5000 வரை மின்சார கட்டணம் செலுத்தி வந்த நான் இப்போது வெறும் 350 ரூபாய் மட்டும் செலுத்தி நாட்டிற்கும் பலனளிக்கும் வகையில் எனக்கும் கட்டணத்தை குறைத்துள்ளதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: இத்திட்டத்தில் நமது பங்களிப்பு தொகையினை வங்கிகள் கடனாக வழங்குவது பெரும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார் ராஜா.
4: இந்த பிரதம மந்திரி சோலார் திட்டத்தில் எனக்கு 2025 கேள்விப்பட்டேன். செய்தித்தாள் விளம்பரத்தில் தான் நான் பார்த்தேன் இந்த விளம்பரத்தை. மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட இதுமாரி நான் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோடய வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. இப்போ 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிடு மெத்தடு அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்ட்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து நான் என்னால் மொத்தமாக பணம்

0: எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நான் 3,500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி, கிரைண்டரு, லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கோ.
1: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் வகையில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி அண்மையில் நடைபெற்றது. இப்போட்டியில் 8 வயது முதல் 45 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக ஆர்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மாறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் அரியலூர் ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் கூட்டுக்குழு ஆய்வு செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஸ்வர சாஸ்திரி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பள்ளி வாகனங்களில் மாணவர்களின் இருக்கைகள், அவசர முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் பின்புறம் உள்ள கேமரா செயல்பாடு மற்றும் சிசிடிவியின் செயல்பாடு, அவசர வழி மற்றும் வாகனங்களை இயக்குவதற்கான தரம் குறித்து பள்ளி வாகன கூட்டுக்குழுவினர் ஆய்வு செய்தனர். இப்பணியை ஆய்வு செய்த ஆட்சியர் குறைபாடு உள்ள வாகனங்கள் சரி செய்த பின்னர் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இயக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதில் 67 பள்ளிகளைச் சேர்ந்த 420 வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறுகிறது. இம்மாத இறுதி வரை வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறும். பள்ளி வாகனங்களில் உள்ள தீயணைப்பு கருவிகள் பயன்படுத்துவது முதலுதவி குறித்து பள்ளி வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு அரியலூர் தீயணைப்புத்துறை அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மூலம் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
2: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது.

0: என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவுச் சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வார்.
2: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவா மூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை

0: கண்டித்துக் கொள்கின்றோம்.
1: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதிபூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரம் 7:25:40. ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது தெரிந்து கொள்வோம். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 14,642 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,826 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 13,489 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும், குறைந்தபட்சமாக 10,526 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி அதிகபட்ச விலையாக 14,792 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,014 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 13,319 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும், குறைந்தபட்ச விலையாக 10,219 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 14,412 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,399 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 13,189 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 10,689 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 13,519 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,006 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 13,099 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,869 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு

0: கற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை நிலவரம் இன்று. படி ஒன்றுக்கு மல்லிகை அதிகபட்சமாக 170 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 120 ரூபாய்க்கும், முல்லை அதிகபட்சமாக 100 ரூபாய் படி ஒன்றுக்கும் குறைந்தபட்சமாக 50 ரூபாய் படி ஒன்றுக்கும், காக்கடா படி ஒன்றுக்கு 80 ரூபாய்க்கும், ஜாதி முல்லை படி ஒன்றுக்கு 130 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் இன்று பூக்களின் விலை நிலவரம் கிலோ ஒன்றுக்கு மல்லிகை குறைந்தபட்சமாக 480 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 680 ரூபாய்க்கும், முல்லை குறைந்தபட்சமாக 200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 400 ரூபாய்க்கும், காக்கடா 400 ரூபாய் கிலோ ஒன்றுக்கும், செண்டு குறைந்தபட்சமாக 21 ரூபாய் மற்றும் அதிகபட்சமாக 140 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. கோழிக்கொண்டை குறைந்தபட்சமாக கிலோ ஒன்றுக்கு 95 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 190 ரூபாய்க்கும், ஜாதி முல்லை கிலோ ஒன்றுக்கு 650 ரூபாய்க்கும், கனகாம்பரம் குறைந்தபட்சம் கிலோ ஒன்றுக்கு 500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 720 ரூபாய்க்கும், அரளி கிலோ ஒன்றுக்கு 170 ரூபாய்க்கும், துளசி கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய்க்கும், செவ்வந்தி கிலோ ஒன்றுக்கு 300 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. இன்று சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் சம்பங்கி விலை நிபரம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய்க்கும், நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் சம்பங்கி கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய்க்கும், சேலம் பூ மார்க்கெட்டில் சம்பங்கி கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. உழவர் பெருமக்களே, நடப்பு 2026 ஆண்டு மே மாதம் 27/5/2026 புதன்கிழமை நாளை வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரிலோ அல்லது 0422-266-9965 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: தேனீ வளர்ப்பு பயிற்சி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சார்ந்த எம் ஆனந்த் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள். தேனீ வளர்ப்பு குறித்து கடந்த நிகழ்ச்சிகளில் தேனின் வகைகள், தேனீக்களின் வகைகள் மற்றும் அதனுடைய பணிகள், தேனி பெட்டி அமைப்பு, சுத்தமான தேனை கண்டறியும் முறை போன்ற நிறைய தகவல்களை விரிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து தேனீ வளர்ப்பு குறித்து நிறைவா இன்னும் சில தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்.
0: வணக்கம். என் பேர் ஆனந்த். மதுரம் இயற்கை தேனி பண்ணைங்கிற பேரில் தேனி வளர்ப்பு பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த தேனி வளர்த்து அதிலிருந்து தேன் எடுத்து வியாபாரம் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம். எங்கள் அலுவலகம் வந்து கோயம்புத்தூரில் காலப்பட்டி பக்கத்தில் நேரு நகருங்கிற இடத்துல இருக்குது. இங்கே வந்து நாங்கள் பெட்டிகளோட விவசாயிகளுக்கு தேனீக்களும் சப்ளை பண்ணுறோம், சுத்தமான தேன் கொடுக்குறோம். அதில் நாங்கள் பெட்டிகள் வைத்து எடுக்கிற தேன் போக நாங்கள் ஃபாரஸ்ட்லேருந்து நேச்சுரலான தேனும் கலெக்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம்.
1: நீங்கள் இது எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க சார்?
0: 2015 நாங்கள் கோயம்புத்தூரில் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 10 வருடம் ஆயிட்டு இந்த தொழில் ஆரம்பித்து. இப்போ வரைக்கும் நாங்கள் இதை விடாமல் அதில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு நாங்கள்

0: இது வரைக்கும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம்.
1: உங்கள் சொந்த ஊரே கோயம்புத்தூர் தான் இல்லைங்களா?
0: நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தூத்துக்குடி மாவட்டம், அங்கே சாயர்புரம்னு ஒரு இடத்துல. எனக்கு ஏதாவது விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. அதை எங்கே வச்சு பண்ணுறதுன்னு நான் தேர்ந்தெடுத்தது தான் கோயம்புத்தூர். ஏன்னா இங்கே விவசாயம் சார்ந்த பகுதிகள் அதிகமாக இருக்கிறதுனால கோயம்புத்தூரில் நம்ம இந்த தொழில் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு 2015 நான் இந்த தொழில் பண்ணுறக்காக கோயம்புத்தூருக்கு வந்தேன். கோயம்புத்தூரை நான் வந்து தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் இந்த தொழில் பண்ணுறதுக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர் வந்து ஒரு நம்பிக்கையின் ஒரு ஊராகவும் பார்க்கப்படுது. இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து தேன் தொழில் பண்ணும் பொழுது விற்பனையாளர்கள்ட்ட நான் பேசும்போது என்கிட்ட வாங்குகிற வாடிக்கையாளர்கள் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாலே ஒரு நம்பிக்கையை அதை வாங்குகிறாங்க அந்த தேனை என்கிட்ட. ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து எல்லாமே நல்ல ஒரு உணவுப் பொருள் கிடைக்குதுங்கிறத நம்புகிறாங்க பரவலாக. இந்த பகுதிகளில் ஃபுல்லாக விவசாயம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் நான் இந்த தொழிலை தொடங்கினதில் உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த தொழில் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு இந்த ஊரும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது.
1: 10 இந்த தேனி வளர்ப்பு துறையில் ஈடுபட்டுருக்கீங்க, நீங்கள் இதுக்கு ஏதாவது பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கீங்களா?
0: புதிதாக ஆரம்பிக்கிற தேனி வளர்ப்பாளர்கள் விவசாயிகளுக்கு வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸையும் ஒரு நாலேஜையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். விவசாயிகள் ஆர்வமாக கேட்கும் பட்சத்தில் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம்.
1: எவ்வளவு நாள் பயிற்சிங்க சார் நீங்கள் கொடுக்குற பயிற்சி?
0: ஒரு நாள் பயிற்சி அப்படின்னு தனியாக ஒரு டேட்டில் வந்து நாங்கள் ஒரு கிழமை வர சொல்லி அவங்களுக்கு வந்து தேனி வளர்ப்பு பற்றி முழுமையாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அன்னைக்கு வர்றவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் வந்து எப்படி வளர்க்கணுங்கிறது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அடுத்தப்பில் ஒரு 4-5 உங்கள் கூடவே இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் முழுமையாக கற்றுக்கணும்னு கேட்குறவங்களையும் நாங்கள் வர சொல்கிறோம். அவங்க எங்கள் கூட பயணம் பண்ணி அங்கே என்னென்ன பண்ணுறோம் தேனி பண்ணையில் நாங்கள் அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி 2 பயிற்சிகள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
1: இந்த பயிற்சிக்கு கட்டணம் ஏதாவது நீங்கள் வசூலிக்கிறீங்களா?
0: பயிற்சிக்குன்னு எந்த கட்டணமும் இல்லை, அவங்க மதிய உணவு கட்டணம் மட்டும் நாங்கள் வசூலிக்கிறோம். அவங்களுக்கு வர அன்னைக்கு வந்து மதிய உணவு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அதுக்கு மட்டும் நாங்கள் ஒரு 200 ஒரு ஆளுக்கு நாங்கள் வாங்குகிறோம். மற்றபடி தேநீர் அதுக்கு டேபிள் சேர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் எதுக்குமே பணம் வாங்குறதில்ல.
1: இப்போ இந்த பயிற்சி எங்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க?
0: 50 விவசாயிகள் ஒரு இடத்துல கூடி எங்களுக்கு பயிற்சி வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கே போய் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். மற்ற சமயங்களில் மாதம் 1 எங்களுடைய பண்ணையில் வந்து நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். அது வந்து இப்போ நாங்கள் தேனி வளர்த்து தேன் எடுக்கிற நாங்கள் மைக்ரேஷன் பீ கீப்பிங் சொன்னால் இடம் விட்டு இடம் மாற்றி வைத்து தேன் எடுக்கும் ஒரு வேலை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது சமீபமாக நாங்கள் வச்சுருக்கிற இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் மூலனூர் வட்டம் புதுப்பை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நாங்கள் ஒரு 1500 தேனி பெட்டிகள் வச்சு இப்போ பராமரிச்சிட்ருக்கோம். இந்த சமயங்களில் அந்த இடங்களில் தான் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம்.
1: இந்த தேனி வளர்ப்பில் என்னென்ன சவால்கள் நீங்கள் எதிர்கொண்டீங்க, என்னென்ன மாதிரி இடர்பாடுகள் உங்களுக்கு இருக்குது?
0: பெரிய இடர்பாடுகள்னு ஒன்றும் இல்லை. தேனீக்கள் வந்து சரியாக அதை பராமரித்தோன்னா நமக்கு அது தேனை வருஷம் பூரம் கொடுத்துட்டு தான் இருக்கும் பூக்கள் இருக்கிற காலங்களில். இப்போதைக்கு எல்லா விவசாயிகளுக்குமே மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தட்பவெப்ப நிலை மாறுதல் அப்படின்னு சொல்லலாம். அது எங்களையும் வெகுவாக வந்து பாதிக்குது. சீதோஷ்ண நிலை மாறுது, மழை வர்ற காலங்களில் வெயில் அடிக்கிறது, காற்று இல்லாத காலங்களில் காற்றடிக்கிறது, பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறது, வெயில் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி அந்த காலநிலை மாற்றம் வந்து தேனீக்களை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா நாங்கள் தேன் எடுக்கிற சீசனில் திடீர்னு ஒரு மழை வரும்போது எங்களுக்கு அந்த தேன் வரத்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. காற்றடிக்கும் போது தேனீக்களால் பறக்க முடியல. அந்த தட்பவெப்ப நிலை மாறுதல் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்குது தேனி வளர்ப்பில். எப்போவுமே அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் தேன் வரத்து இருக்கும். இப்போ வந்து நமக்கு சீசனே கணிக்க முடியல. இப்போ நம்ம தேன் வரும்னு கணிச்சு வச்சுருப்போம், அந்த டைமில் மழை வந்து இல்லைன்னா வெயில் அதிகமாக இருக்குது, அந்த மழை காலத்தில் வெயில் அடிக்கிறது, வெயில் காலத்தில் மழை வருது, இந்த மாதிரி சீதோஷ்ண நிலை மாறுறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சில காரணங்களில் மெயின் வந்து எங்களுக்கு தற்போருப்பு நிலை மாறுதல். 2 வந்து காடுகள் மலைகள் அந்த மாதிரி எல்லா காடுகளெல்லாம் அழித்து நம்ம இன்றைக்கி வந்து வீடு தொழிற்சாலை அந்த மாதிரி அமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தேனீக்களுக்கு உணவு பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. மரங்கள் எங்கேயுமே இல்லை, எல்லாத்தையும் வெட்டிட்டு சாலை போடுறது, வீட்டு குடியிருப்பு அந்த மாதிரி மாறி வர்றதுனால எங்களுக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக சமீப காலங்களில் இருக்குது. தேனி வளர்ப்பில் இருக்கிற சவால்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் மேலாண்மை, சின்ன சின்ன தேனீக்களை வந்து துன்புறுத்துகிற சில உயிரினங்கள் எறும்பு ஓணான் இந்த மாதிரி விஷயங்கள்டிருந்து நம்ம அதை பாதுகாக்கணும். அந்த மாதிரி தேனி வளர்ப்பில் உள்ள ஒரு சவால்கள்னால் இந்த மாதிரி பராமரிப்புகள் இதை சொல்லலாம்.
1: சார், உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான சிக்கல்கள் இந்த தேனீ வளர்ப்பில் இருக்குங்க?
0: மார்க்கெட்டிங்கில்

0: இது நிறைய ஒரு சவால்களை நாங்கள் சந்திக்கிறோம். மக்கள்கிட்ட வந்து வளர்ப்பு தேனுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இந்த காலத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. தேன் அப்படிங்கிறது வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு பொருள் பட்டியலில் வர்றதுனால மக்கள்கிட்ட இதை கொண்டு சேர்க்கறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னா தேன்கிறது ஒரிஜினலாக அந்த மாதிரி நிறைய கேள்விகளே நாங்கள் சந்திக்கிறோம் வாடிக்கையாளர்கள்டிருந்து. அதுக்கு வந்து அவங்கள நாங்கள் திருப்தி அடைகிறதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கு. இன்றைக்கி பெட்டியிலேருந்து எடுக்கிற தேனினாலே நிறைய கேள்விகள், ஒரு நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்குது. அதை சரி செஞ்சு அவங்களுக்கு தேனை கொண்டு சேர்க்கறதுல எங்களுக்கு நிறையா சவால்கள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நம்மளை வந்து நம்பி அவங்க தேன் வாங்கி சாப்பிட்றது, நம்பகத்தன்மையை வந்து அதிகப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழலாக இருக்குது. ஒரு டைம் மக்களை நம்மளை நம்பிட்டாங்கன்னா நம்ம அதை கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அதை முதல் முறை அவங்கள நம்ப வைக்கிறது, மார்க்கெட் பண்ணுறது, இந்த பொருளை சந்தைப்படுத்துறதுல எனக்கு எப்போவுமே பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், தேனீ வளர்ப்பு மூலமாக கிடைக்கிற தேன் ஒரிஜினல் தான் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில இடர்பாடுகள், தேனீ வளர்ப்பில் எங்களுக்கு வர இடர்பாடுகள், சில நோய்கள் இருக்குது தேனீக்களுக்கு, அதை மேலாண்மை பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. மற்றபடி பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, பட் சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மேடம். அதனால் பெரிய இடர்பாடுகள் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன இடர்பாடுகளையும் நம்ம சரி செய்து வளர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் தேனீ வளர்ப்பு.
1: இப்போ இந்த தேனீ வளர்ப்பு தொழிலுக்கு அரசாங்க சலுகைகள் ஏதாவது நீங்கள் வாங்கி பயன்பட்டுருக்கீங்களா? அந்த அரசாங்க சலுகைகளுக்கு இதில் இடம் உண்டுங்களா?
0: நான் இதுவரைக்கும் அரசாங்கத்தில் எந்த சலுகையும் வாங்கலை. ஆனால் அரசாங்கத்தில் சலுகைகள் இருக்குது தேனீ வளர்ப்புக்கு. எந்த மாதிரி சலுகை அப்படின்னா, தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறையில் வந்து தேனீ பெட்டிகள் விவசாயிகளுக்கு இலவசமாகவே வருஷத்துக்கு வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ரெண்டு ஸ்கீம் இருக்குது. நம்ம போய் பதிவு பண்ணணும், நம்மளோட தோட்டத்தில் இருக்க சிட்ட அடங்கல் கொண்டு போய் எங்ககிட்ட இந்த மாதிரி தோட்டம் இருக்குதுன்னு நம்ம பதிவு பண்ணோம்னா தேனீ பெட்டி வேணும்னு கேட்டோம்னா, இப்போ வந்து உழவர் ஆப்பிலே அதுக்கு பதிவு பண்ணுற வசதிகளும் பண்ணியிருக்காங்க. தேனீ பெட்டிகள் வந்து இலவசமாகவே அரசாங்கத்திலேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேனீ வளர்ப்பு தொழிலை நான் விரிவாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து மானியத்தில் கடன் வசதிகளும் இருக்குது. அதுக்கு மாவட்ட தொழில் மையத்திலேருந்து அணுகலாம், இல்லைன்னா வேளாண்மை துறை எங்கே வேணாலும் போய் நம்மளுடைய திட்டமிடுதலை சொன்னோம் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை சதவீதம் வந்து நமக்கு மானியம் இருக்குது, என்ன மாதிரி இருக்குங்கிறத எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த தேனீ வளர்ப்பு பொறுத்தளவுக்கு அரசாங்கத்திலிருந்து எப்போவுமே சலுகைகள் இருக்கிறது, அதை பயன்படுத்திக்கிறது வந்து நம்மளுடைய கையில் தான் இருக்கு.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஆகாஷவாணி கோயமுத்தூர் 103 FM. ஏறும் ஊரும்
1: தேனீ வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சார்ந்த எம் ஆனந்த் அவர்கள் கூறும் அனுபவ கருத்துக்கள். தேனீ வளர்ப்பில் இருக்கிற ஒரு சவாலாக தேனீக்களுக்கு ஏற்படும் நோய்கள்னு சொல்லியிருந்தீங்க. தேனீக்களுக்கு ஏற்படும் நோய், அதற்கான நோய் மேலாண்மை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுங்களா?
2: தேனீக்களுக்கு நோய் அப்படின்னா ஒரு வைரஸ் நோய் இருக்குது. மனிதர்களுக்கு வர்ற ஒரு வைரஸ் மாதிரி தேனீக்களுக்கும் ஒரு வைரஸ் நோய் வரும், தாய்சாக் ப்ரூடு வைரஸ் அப்படின்னு. அது தேனீ புழுக்கள், அதாவது கூட்டுப்புழு பருவத்துக்கு முன்னாடி வந்து அதோடைய புழு பருவத்தை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் அது. அந்த வைரஸ் வந்துச்சுன்னா அந்த தேனீக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய கூட்டம் வந்து வலுவிழந்து அந்த தேனீக்கள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நோயிலேருந்து நம்ம முன்கூட்டியே காத்தல் தான் அந்த நோய்க்கு வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது கொஞ்சம் கடினம். அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம அது வராமல் தடுக்கிற வழிமுறைகள் இருக்குது, அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இந்த நோய் வந்ததுக்கப்புறம் இதை சரி பண்ணுறது ரொம்ப கடினம். அதுக்குன்னு இன்னும் எதுவுமே தனியாக மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலை. மற்ற விலங்குகளுக்கு கொடுக்குற மருந்துகளை தான் அதுக்கு வந்து சக்கரை தண்ணியில் கலந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இதுக்கு மேலாண்மை அப்படின்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு சீனி தண்ணி கரைச்சி உணவாக கொடுக்குற நேரங்களில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை கலந்து கொடுக்குறோம். அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தேனீக்களுக்கு வழங்குது. மற்றபடி இதுக்கு வேறு எந்த ஒரு ப்ரிகாஷனும் இல்லை, முன்னேற்பாடும். அந்த மஞ்சள் கலந்து கொடுக்குற ஒரு முன்னேற்பாடு மட்டும்தான் இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். மருந்துகள்ங்கிறது தனியாக தேனீக்களுக்குன்னு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. மற்ற விலங்குகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற மருந்துகளை ஒரு சரியான விகிதத்தில் நம்ம தேனீக்களுக்கு கொடுத்தா அந்த

0: நோய் மேலாண்மை நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த சதவீதம் வந்து கொஞ்சம் மாறினாலும் அது தேனீக்களுக்கும் ஆபத்தாக போய் முடியும். அதுக்கு இன்னும் சரியான ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிக்கலைங்கிறது ஒரு வருத்தமான விஷயந்தான். மற்றபடி நோய்களில் வேறு வந்து மைட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது உன்னிப்பேன் நோயின்னு சொல்லுவாங்க. தேனீக்களுடைய முதுகில் வந்து பேன் மாதிரி சில வண்டுகள் உட்கார்ந்துருக்கும். அது தேனீக்களை பணி செய்ய விடாமல் சோம்பேறியாக்கும். அதனால் தேனீக்கள் வலுவிழந்து அந்த காலனி போயிடும் அப்படின்னு. அது வந்து அதிகமாக இத்தாலிய தேனீக்களில் தான் காணப்படும். இந்திய தேனீக்களில் பெரும்பாலும் அது தாக்குறது இல்லை. இந்திய தேனீக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் வந்து அந்த வைரஸ் நோய் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
1: இந்த உன்னிப்பேன் நோயை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்குங்களாங்க சார்?
0: அந்த உன்னிப்பேன் நோய்க்கு கரெக்டான சயின்டிஃபிக்கான ஒரு மெடிசன் எதுவுமே இல்லை. பட் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து சில பொடிகளை தூவி அதை பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இல்லைங்கிறதுனால எங்களுக்கு அதை பற்றி தெரில. அதிகபட்சம் அது வந்து வட இந்தியாக்களில் தான், இத்தாலிய தேனீக்களில் அது அதிகமாக பரவலாக காணப்படுது.
1: இப்போ நீங்கள் உங்கள் தேன் விற்பனையை என்ன அளவுகள்லேருந்து நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க? குறைந்த அளவாக எந்த அளவுலேருந்து விற்பனை பண்ணுறீங்க?
0: எங்களுக்கு குறைந்த அளவில் 10 கிராம் தான் ஆரம்பத்தில் இருக்கிற எங்களோட அளவு நிலுவைகளில். 10 கிராமிலிருந்து அடுத்தது வந்து 50 கிராம், 100 கிராம், 250 கிராம், 1/2 கிலோ, 1 கிலோ, இந்த வடிவுகளில் நாங்கள் பாட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பல்கை வாங்குறவங்களுக்கு 10 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ கேன்களில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபோக நாங்கள் இப்போ மொத்த விலைக்கு கடைகளில் வாங்கி விற்பனை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே காட்டன் பாக்ஸில் வச்சு ஒரு ஒரு ஊருக்கும் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக கேனில் வாங்கி ரீபேக் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேன் வந்து எங்ககிட்ட எல்லா அளவுகள்லேயும் கிடைக்குது. குறைந்தபட்சம் 10 கிராமிலிருந்து நீங்கள் 50 கிலோ வரைக்கும் நீங்கள் கண்டெய்னரில் எங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம்.
1: 10 கிராம் அப்படிங்கிற அளவுலேருந்து தேன் விற்பனை பண்ணுறதா சொன்னீங்க, எதனாலைங்க சார் இந்த மாதிரி அளவுகளில் நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க?
0: தேன் வந்து இன்றைக்கி எளிய மக்களுக்கும் கிடைக்கணும். தேனுங்கிறது ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள். அது வந்து வசதி படைத்தவங்களுக்கு தான் ஒரிஜினல் தேன் கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதை உடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சிறிய வகை பாக்கெட்டுக்கு, அதாவது சாஷேட்னு சொல்லுவோம், சிறிய வகை பாக்கெட்டில் தேன் அடைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். அதுக்கு தனியாக வந்து கவர் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி 10 கிராம் அளவுக்கு ஒரு தேனை வந்து அந்த பாக்கெட்டில் போட்டிருக்கேன். அது ஒரு பேக்கெட்டுடைய விலை வந்து 10 ரூபான்னு நிர்ணயம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெளியூருக்கு போகும்போது ஒரு பெரிய பாட்டிலில் கொண்டு போகணும் அவசியம் இல்லை. ஒரு 5 நாள் நம்ம ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம 2 பேக்கெட் தேன் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 10 பேக்கெட் மட்டும் சின்ன சின்ன பேக்கெட், நமக்கு இடத்த ரொம்ப அதை அடைக்கிறது இல்லை. பேக்கெட் நம்ம பேக்கில் வச்சுட்டு போனோம்னா நம்ம அங்கே போய் க்ரீன் டீயோ இல்லை ஹனி நம்ம எடுக்கும்போது அந்த பேக்கெட்டில் ஒவ்வொரு பேக்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம எங்கேயாவது பயணத்தில் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ மருந்துக்கு மட்டுமே தேன் வாங்குறவங்க பெரிய பெரிய பாட்டில் வாங்க மாட்டுறாங்க. ஸோ அவங்களும் வந்து தேனை உபயோகப்படுத்தணும். சின்ன 10 கிராம் அளவுலலாம் எங்கேயுமே விற்பனைக்கு இல்லை. குறைஞ்சது வந்து 50 கிராம், 100 கிராம் பாட்டில் தான் விற்பனைக்கு இருக்குது. இந்த மாதிரி அடித்தட்டு மக்களும் வந்து தேனை பயன்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த 10 ரூபா பேக்கெட்டு வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது வந்து இன்றைக்கி மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. இதை நாங்கள் இப்போ தான் வந்து அறிமுகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பேக்கெட் வாங்கி பயன்படுத்தும் போது இது எளிதில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும், அனைத்து தட்டு மக்களும் இதை பயன்படுத்துகிறதுக்கும் எளிய வகையில் இருக்கணுங்கிறக்காக நாங்கள் இதை அறிமுகப்படுத்தியிருக்கோம்.
1: உங்களுடைய தேனீ வளர்ப்பு தொழிலுக்கு எவ்வளவு ஆட்கள் நியமித்து நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க?
0: இதில் 2 பிரிவாக பிரிக்கலாம் வேலையாட்களை நியமிக்கிறதுல. ஒன்று வந்து தேனீ பெட்டிகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு குழு இருப்பாங்க. அவங்க வந்து தேனீ பெட்டிகளை பராமரிக்கிறது, தேன் எடுக்கிறது, அந்த தேனீக்களை நம்ம வந்து மழைக்காலங்களில் உணவளிப்பது, அதை விரிவாக்கம் பண்ணுவது, அந்த மாதிரி நிறையா வேலைகளை நம்மளுடைய பண்ணைகளில் செய்கிறதுக்கு ஒரு டீமும், பேக்கிங் மார்க்கெட்டிங் அதாவது அதை பாட்டிலில் வந்து அடைச்சி அதை விற்பனை செய்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குழுவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 பிரிவாக நான் பிரித்து தான் பணியாட்களை நியமிச்சிருக்கேன்.
1: டோட்டலாக ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க.
0: இப்போ வந்து எனக்கு அங்கே பண்ணையில் 6 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஆண்கள் தான். அவங்க வந்து தேனீ பெட்டிகள் பராமரிப்பு வேலை, டெய்லி எங்கெங்கே தேனீ பெட்டிகள் இருக்கோ அங்கே போய் அதை பராமரிக்கிற வேலையை பார்க்குறாங்க. அந்த 6 பேர் வந்து, அதில் ஒருத்தர் வந்து வாகன ஓட்டுநர், மீது 5 பேர் வந்து வேலை பணியாட்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தினத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு அங்கங்கே இருக்கிற தேனீ பெட்டிகளை திறந்து பராமரிப்பு பணி செய்வாங்க, தேன் எடுப்பாங்க, அதை டிவைட் பண்ணுறது, அந்த தேனீக்களை வந்து பிரிக்கிற வேலைகளை பார்ப்பாங்க. அதுக்கு எறும்பு பாதுகாப்பு, எறும்பு பொடிகள் போடுறது, ஆயில் ஊற்றுறது, இந்த மாதிரி பணிகள் பார்ப்பாங்க. பராமரிப்பு தேன் எடுக்கிறது எல்லா வேலைகளையுமே அந்த அஞ்சு பேர் பார்த்துக்குவாங்க. ஒரு வாகன ஓட்டுநர் இருக்கார். எங்களுக்கு 2000 பெட்டி இருக்கிறதுனால

0: ஒரு நாளைக்கு ஒரு 100 to 150 பெட்டி வரைக்கும் அவங்க பார்ப்பாங்க. ஒரு 3 குழுக்களாக நாங்கள் பிரிச்சுருவோம். 3 வந்து ஒரு நாளைக்கு 150 பெட்டி பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு எங்களுக்கு 300 பெட்டி பார்ப்பாங்க. அப்போ 7 எங்களுக்கு ஒரு 2000 பெட்டி வரைக்கும் பார்க்க முடியுது. அதனால் என்னையால் அலுவலகத்தில் வந்து தேன் ஊற்றி வியாபார நோக்கத்துக்கு 5 பெண்களை விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதலில் நியமிச்சிருக்கேன். அவங்க வந்து பாட்டிலில் தேன் அடைக்கிறது, அதுக்கு தேவையான அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது, கடையில் உட்காந்து விற்பனை பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
1: சார், உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
0: கோயம்புத்தூரில் காலப்பட்டி நேரு நகரில் எங்களுடைய அலுவலகம் ப்ளஸ் அவுட்லெட்டு விற்பனையகம் ரெண்டுமே செயல்படுது. அங்கே நேரடியாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா எங்கள் தொலைபேசி வழியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொடர்பு எண் 95 66 61 00 23. இந்த நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு வலைதளமும் இருக்குது. www.maduramhoney.com வலைதளத்தில் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: தேனி வளர்ப்பு சார்ந்த பல பயனுள்ள தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த தொழிலில் மேலும் வளர ஆகாஷவாணி கோயம்புத்தூர் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் சார்.
0: இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட விவசாய பெருமக்களுக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஆகாஷவாணி கோயம்புத்தூருக்கு என்னுடைய மனம் தாழ்ந்த நன்றிகளை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தேனீ வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சார்ந்த எம் ஆனந்த் அவர்கள் கூறிய அனுபவ கருத்துக்கள்.
1: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
0: நிகழ்ச்சி தொகுப்பு உஷா செல்வகுமரன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ்கோபி கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி, நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில்

0: எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ளதாக கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரி கட்சிகளும் குறை கூறியுள்ளன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை கிரண் ஜா. The center has constituted a high-level committee to address the challenges of demographic change caused by infiltration and other reasons. In a social media post, Union Home Minister Amit Shah today informed that the committee will be chaired by former Supreme Court Judge Justice Prakash Prabhakar Nolekar. Census Commissioner along with former IAS Officer Durga Shankar Mishra, former IPS Officer Balaji Srivastav and economist Dr. Shamika Ravi have been appointed as members of the committee. The Joint Secretary, Foreigners 1, in the Home Ministry will serve as the Member Secretary in the committee. Prime Minister Narendra Modi in his Independence Day speech from Red Fort last year had announced about the high-level committee on demographic change. Mr. Shah said infiltration and other reasons are causing unnatural demographic change, which poses a very significant challenge to the present and future of any nation. Home Minister Amit Shah today said that the government is in the process of installing anti-drone systems within the next 6 months to curb the smuggling of narcotics and weapons through drones. Addressing BSF personnel at the Sanshu border outpost in Rajasthan's Bikaner district, the Home Minister said, while threats originating across the border remains crucial, equal attention must be paid to internal elements aiding such threats within the country. He said strict legal action should be taken against those involved. Mr. Shah stressed that since drones land in the Indian territory, close coordination with the local police and civil administration is essential to identify those receiving such consignments and then neutralize the threats actively. External Affairs Minister Dr. S. Jaishankar chaired the Quad Foreign Ministers meeting in New Delhi today. Foreign Minister of Australia Penny Wong, Foreign Minister of Japan Toshimitsu Motegi and U.S. Secretary of State Marco Rubio attended the meeting. Addressing a joint press conference after the meeting, Dr. S. Jaishankar emphasized on further strengthening cooperation among the Quad nation in addition to assisting others. Dr. Jaishankar emphasized that Indo-Pacific region must remain a driver for global growth and

0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒலிபரப்பாகும். கேட்க காத்திருங்கள் நேயர்களே.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

விசாரணை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன். நேரம் 8:15, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. அரண்மனை கிழி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வாலி. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

சித்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். கே ஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. நேரம் 8:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் ஈத்தம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான 80s மற்றும் 90s காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. பாரு பாரு பட்டணம் பாரு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம் பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து. ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி 103 FM.

நேரம் 8:30 நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. நேரம் 8:35 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பாடும் பறவைகள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா.

உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை, இளையராஜா பாடலாசிரியர் வாலி. நேரம் 8:44 நிமிடமா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அருமையான 80s மற்றும் 90s காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பாசப்பறவைகள் திரைப்படத்திற்காக இளையராஜா மலேசியா வாசுதேவன் பாடியது இசை, இளையராஜா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

பொய் சாட்சி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சோம். மலேசியா வாசுதேவன், வாணி ஜெயராம் பாடியது, இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் வாலி. நேரம் 8:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பாடல் உங்களுக்காக பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை மரன்.

ஆடி போட்டுக்கடி பொன்பளவி பூட்டிக்கடி, நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி சேரு, நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி சேரு.

நேரம் 8:58 நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்த நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே. நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டிக்கல் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட மக்கள் ரெடியாருங்க. உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, 1981 92 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து நீங்கள் பாடல்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கலாம். நேரம் 8:59 25 நொடி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: securing 2 gold, 2 silver and 1 bronze in the men's freestyle category. In the 65kg category, Mohit Kumar clinched the gold with a dominant 12-4 victory over Kyrgyzstan's Oskhon Bay A. Abdisamatov. Chandar Mohan also struck gold in the 79kg final after edging past Kazakhstan's Yerkhan Abil in a thrilling 7-6 contest. And now before we end the bulletin, the headlines once again. Centre constitutes high-level committee to address challenges of demographic change caused by infiltration and other reasons. Home Minister Amit Shah says anti-drone systems will be installed within 6 months. Quad Nations launch Indo-Pacific Maritime Surveillance Collaboration, condemned terrorism in all its forms and manifestations. Government revises map of onion stalks from 1,270 rupees to 1,580 rupees per quintal. Sports Minister Mansukh Mandviya backs Yogasan for future Olympic Games. And at Asian Under-23 Wrestling Championships, Indian grapplers Mohit Kumar and Chandar Mohan clinch gold in men's freestyle event in Vietnam. That's all in the news at 9. Good night.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: அந்திவானத்தின் அழகிய தோற்றம் ஆனந்தம் தரும் தேன் சுவை பாட்டும் இரவுறங்கும் இந்த அழகிய வேளையில் நம் எண்ண அலைகளின் இடையரா இயக்கங்களுக்கு இசையோடு தென்றல் கலந்து இசை தென்றலாய் நம் மனதை வருடவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நேரம் 9:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்டு ரசிக்க இருக்கீங்க மயிலிறகு நிகழ்ச்சி. உங்களுக்கான அழகான இதமான பாடல்கள் ரொம்ப நல்லா கேட்டு ரசிச்சு அழகா இந்த இரவு நேரத்தை செலவிடுறதுக்காக காத்திருக்கிறோம். கர்வமாக நின்ற இதயம் கூட அன்பின் முன் குழந்தையாகிவிடும். ஒருவரில் ஒருவர் கரைந்து போகும் அந்த தருணம்தான் உண்மையான இணைவு. காதல் கண்களில் தொடங்கி நினைவில் நின்று இரு உயிரில் ஒரு கனவாகி நிலைக்கிறது. மயிலிறகு தரும் முதல் பாடல் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்ட அந்த பாடல் முரடன் முத்து திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை டி ஜி லிங்கப்பா. காதல் என்பது ஒரு அழகான உணர்வுதான். அது இன்று வந்த சொந்தமா இல்லை இடையில் வந்த பந்தமா என்பதுதான் இவர்களின் கேள்வி. குயில் இசையும் குழல் இசையும் குழைந்திடும் வேளையில் அன்பில் மிதந்து தன்னையும் மறந்து அகம் மகிழ்ந்த நேரத்தில் தோன்றியதுதான் இவர்களின் பந்தம். குளிர் நிலவும் மலர் மனமும் கொஞ்சி குலாவிடும் சோலை வனத்தில் அன்பில் திளைத்து மகிழ்ந்து ஆடிப்பாடும் இந்த அன்பிற்கு உரியவர்களின் அழகான மொழியை நாமும் கேட்டு வருவோம் பாடலாக. ஸ்டேடியோனு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இசைத்தன்றலால் இதயம் வருடும் மயிலிறகு.

கேட்ட அந்த பாடல் சித்ராங்கி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, கே ஜமுனா ராணி பாடியது. பாடலாசிரியர் கோ மா பாலசுப்ரமணியம், இசை எஸ் வேதாச்சலம். நேரம் 9:27, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இசை தென்றலால் இதயம் வருடி கொண்டிருக்கும் மயிலிறகு. பருவ வயதில் மலரும் ஏக்கம் தூக்கத்தை கூட திருடிவிடும். அன்பு அருகில் வந்துவிட்டால் மனம் குழந்தை போல துள்ளி எழும். இரு இதயங்கள் ஒன்றாக வெளிச்சம் காணும் தருணமதில் இருவரும் புதியதோர் இல்லற வாழ்க்கைக்குள் பயணிக்க ஆயத்தம் கொள்கின்றனர். அன்பின் தொடக்கம் உறவினில் நெருக்கம்.

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒலிபரப்பாகும். கேட்க காத்திருங்கள் நேயர்களே.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்ட அந்த பாடல் குங்குமம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். நேரம் 9:36, மன்னிக்கவும், நேரம் 9:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இசை தன்றால் இதயம் வருடி கொண்டிருக்கும் மயிலிறகு. பருவம் மாறலாம், உறவம் மாறலாம், ஆனால் உண்மையான அன்பு மட்டும் முதுமையிலும் இளமையாகவே இருக்கும். காதல் என்ற ஒருவர் காதல் என்ற கடலில் ஒருவர் தோணியாக மற்றொருவர் கரையாக, இதில் ஒருவரை ஒருவர் காப்பாற்றும் பயணம்தான் வாழ்க்கை. இரு உயிர்கள் உண்மையாக நேசித்தால் அவர்களின் வாழ்க்கை சண்டையில்லா ராஜ்யம், சோர்வில்லா சங்கீதம்.

கேட்ட அந்த பாடல் கல்யாணியின் கணவன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு. நேர்களை, இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டிக்கல் லிசன சாய்ஸ்ல இன்று ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மறந்துடாதீங்க, இன்று ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேர்களினுடைய விருப்ப பாட்டு. நேரம் 9:43, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இசை தன்றலால் இதயம் வருடும் மயிலிறகு. அவள் ஆடுகிறாள், ஆனால் அவள் மட்டுமல்ல, அவளை பார்த்த இதயங்களும் அவளோடு சேர்ந்து ஆடத் தொடங்குகின்றன. சில அழகுகள் பேசாது, அவை மெதுவாக அசைந்து இதயத்தை கொள்ளை கொள்ளும். ஆடும் மயில் போல ஒரு பெண் அசைந்தால் உலகமே திருவிழாவாகிவிடும். காற்றோடு ஆடும் அவள் கூந்தல் இசைக்கு தாளம் போடும். மயிலிறகு தரும் அடுத்த பாட்டு.

கேட்ட அந்த பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் 9:49 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இசைத்தன்றலால் இதயம் வருடும் மயிலிறகு. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான். அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இசையோடு கலந்த துணிவோடும் வரவேற்று கொண்டாட வேண்டும். அவ்வாறு இருந்தால் காற்றும் இசைப்பாடும் ராகமும் தாளம் போடும். நீர் போலே ஓடை நிலாவில் வாழ்

கேட்ட அந்த பாடல் கலைக்கோயில் திரைப்படத்திற்காக எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டிக்கல் லிசன சாய்ஸ்ல இன்று ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டிக்கல், அதுவும் ஈரோடு லிசனர்ஸ்க்காக. கல்யாண வீடு என்றாலே கலகலப்பு தான். அதிலும் தன் சகோதரனுக்கு திருமணம் என்றால் தங்கையின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அண்ணனடை பின்னலிட வந்த அவள்தான் தன் அண்ணனிடம் மனதை கொடுத்து மல்லிகை பூவிலும் மெல்லியவளாகிய மயங்கிவிட்டாள் என ஆனந்த களிப்பில் பாடும் தங்கையின் பாட்டுதான் இது. மங்களமேலம் பொங்கி எழ தங்கத்தேரினில் கல்யாண ஊர்வலம் போக காத்திருக்கும் அண்ணன் அண்ணியை கொண்டாடி பாடிடும் இந்த பாடல் மயிலிறகில்.

கேட்ட அந்த பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இசை தென்றலால் இதயம் வருடிய மயிலிறகு. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை ஆர்ஜே பத்மினி. மீண்டும் உங்களை 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன்.

0: காலை 11:30 மணிக்கு வண்ண பூக்கள் இதில் இலக்கிய சோலை. முதலில் பட்டினப்பாளையில் அறப்பண்புகள் உரை வழங்குபவர் முனைவர் பி கோகுல்நாத் அவர்கள். அடுத்து காலந்தோறும் அவை உரை வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள்.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டீஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்டு என்ஜாய் பண்ண இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ். நேயர்களினுடைய விருப்பமான பாடல்கள் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க நம்ம கேட்டு ரசிக்க இருக்கும். அதுவும் இன்று ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கிறதுக்காக இருக்காங்க. முதலாவதாக வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தனுஷ், தன்யா, கயல், வர்ஷிகா, கார்த்திகேயன், மகேஸ்வரி, சரவணன், பாலா, செந்தமிழ் செல்வி, இவங்க எல்லாருமே ஈரோடு மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து பாட்டு. நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். வெளியூர் மற்றும் அலைபேசியிலிருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. இல்லைங்க, இந்த ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்கு அப்படின்னா இப்போ இந்த நேர் கேட்டிருக்க மாதிரி நீங்களும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் உங்க விருப்ப பாடல்களை கேட்கலாம். 9585800103 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்க பேர் ஊரோட உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாம். இன்று ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேர்களினுடைய விருப்ப பாட்டு.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.

0: 10:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. இது மெலடி மெட்டிக்கல் லெசன சாய்ஸ். நேயர்களினுடைய விருப்பமான பாடல்கள் இன்று ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று அவங்க விருப்ப பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேயர், ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் நாகராஜ்.
0: சொல்லுங்க நாகராஜ், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு
1: வேணும்? அண்ணனுக்கு ஜே படத்து பேருங்க.
0: சோலை இளங்கிலேயே பாட்டு வருது, கேளுங்க.
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி.

0: க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s-ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாட்டு மெலடி மெட்டுக்கல்ல லெசன சாய்ஸா கேட்டுட்டு இருக்கோம். இன்னையர்களே, உங்களுடைய விருப்பமான பாட்டு நம்ம மெலடி மெட்டுக்கல்ல இடம்பெறணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 2317046 இந்த எண்ணுக்கு, அல்லது 2316312 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். வெளியூர் மற்றும் அலைபேசியிலிருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் 0422 கோயம்புத்தூருக்குரிய இந்த முன்னிப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்க, என்ன பண்றது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு. உங்க பேர், ஊரோட உங்களுடைய விருப்பமான படம் இது, அதில் இடம் பெற்றிருக்கக்கூடிய எந்த பாட்டு நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க கேட்டு மெசேஜ் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கறது சொல்லலாம். அடுத்த நேயர், ஹலோ. ஹலோ, யார் பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்திலிருந்து பகுத்தம்பாளையம் விஜயகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க விஜயகுமார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் இருந்து உன்னைத்தானே என்ற பாடல் வேண்டும் மேடம்.
0: பாட்டு வருது கேளுங்க. தேங்க்யூ.

0: 10:17 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கள் லிசன் சாய்ஸ். நேயர்களினுடைய விருப்பமான பாட்டு, அடுத்த பாட்டு யாருடைய விருப்பமா கேட்க போறோம் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ,
1: ஈரோடு எஃப்எம்க்கு, சாரி கோவை எஃப்எம்க்கு இரவு வணக்கம்.
0: என்ன படத்துல என்ன பாட்டு வேணும்?
1: மாநகர கால்பா படத்திலிருந்து தோடி ராகம், அந்த படத்துல. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, பாட்டு வருது கேளுங்க.

10:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டிக்கல் லெசன் சாய்ஸ். நேர்களினுடைய விருப்ப பாட்டு நேர்களை உங்க விருப்ப பாட்டு நம்ம நிகழ்ச்சி நடைபெறணும்னு நினைச்சீங்கன்னா 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்க பேர் ஊரோட உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்க கால் பண்ணியும் உங்க விருப்ப பாடல்களை கேட்கலாம். எப்படி கால் பண்ண போறீங்க அப்படின்னா 2317046 இந்த எண்ணுக்கு அல்லது 2316312 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். 042 கோயம்புத்தூருக்குரிய முன்னிணைப்பை இணைச்சு நீங்க கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இன்று ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேயர்களினுடைய விருப்ப பாட்டை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா யாருடைய விருப்பமாக்கி கேட்கணும்னா வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாலுசாமி அவங்க ஈரோடு மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. புதுப்பாட்டு திரைப்படத்துல இருந்து எங்களுக்கு பாட்டு வேணும்னு பாட்டு வருது, கேளுங்க.

0: 10:28 சோனி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கு லெசன சாய்ஸ். நேயர்களினுடைய விருப்பமான பாட்டு க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s-ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய செம்ம சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நேயர், ஹலோ, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு சென்னிமலை தோப்பாளையத்துல இருந்து செந்தில்குமார்.
0: சொல்லுங்க செந்தில்குமார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: நம்ம கமல் சார் நடிச்ச நானும் ஒரு தலையில இருந்த நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னாடி
0: பாட்டு வருது கேளுங்க.

0: என்ன
1: பாட்டு வேணும்?
0: படமா? அஞ்சாத நெஞ்சங்கள்.
1: என்ன பாட்டு?
0: பாடல் என் காதல் ஓடங்கள்.
1: பாட்டு வருது, கேளுங்க.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

க்ளோரியஸ் 80s சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குதுல்ல. உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் விருப்ப பாட்டு நம்ம மெலடி மட்டுக்கள் இடம்பெறணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போது கால் பண்ணுங்கள் 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் கால் பண்ணும்போது கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பு என்னான்னா 0422 இந்த எண்ணை இணையத்து கால் பண்ணுங்கிறது. ரெண்டு நம்பருமே பிஸியாக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுறதுனா வாட்ஸ்அப் பண்ணிடலாமே 9585800103 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் பேர், ஊரோட உங்களுடைய விருப்பமான பாடல் ஏதோ, அது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ரைச்சஸோ இன்று ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நேயர்களுடைய விருப்ப பாட்டு கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சிவகுமார், பூமாதேவி, முகிலன், கோகுல் ஆனந்த் இவங்கெல்லாமே கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலேருந்து பாட்டு.

0: 10:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நீங்க கேட்டு இருக்கீங்க மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ் நேயர்களுடைய விருப்பமான பாட்டு அடுத்த நேயர். ஹலோ,
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஈரோடு வெட்டுக்காட்டுல இருந்து தங்கவேலுமா.
0: சொல்லுங்க தங்கவேல், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: சிகரம் மேடம், இதோ என் பல்லவி அனைத்து நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
0: நன்றி, பாட்டு வருது கேளுங்க.

0: சொல்லுங்க ராஜேந்திரன், கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வரீங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாட்டு
1: வேணும்?
0: சின்ன கவுண்டர்ல இருந்து
1: துன்பணி மாலை.
0: ஓகே, லைன்லயே இருந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கேளுங்க.

ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இதுவரை கேட்ட ரசித்த இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டிக்கல் லெசன் சாய்ஸ். நேயர்களுடைய விருப்பமா இந்த ஒரு மணி நேரம் முழுக்க நம்ம விருப்ப பாடல்களாக கேட்டோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில நேயர்கள் அதே பெயர்ல நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு வச்சிருக்கோம். ஸோ அந்தந்த ஊர்களினுடைய பெயரை சொல்லி, பெயர்களையும் சில பேர் மாற்றி சொல்லி அவங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. இதனால அந்த மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புங்கிறது தடைப்பட்டு போகுது. ஸோ மறுபடியும் இது போன்ற தவறுகள் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நேயர்களுக்கு எந்த ஒரு பாடல்களும் வழங்கப்பட மாட்டாது. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. நன்றி நேயர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேயர்களே, நாளை காலை 6:02 காலை தென்றல் முதலில் குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளி உரையுடன். குரல் எண் 29 அதிகாரம் நீத்தார் பெருமை. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள். தொடர்ந்து பி எஸ் சசிரேகா, கே வீரமணி, பி வசந்தா, நாகூர் ஈ எம் ஹனிஃபா, நித்யஸ்ரீ ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் காலை தென்றலில் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நலமே விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, இதில் அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று. 7:30 கொஞ்சம் கிளி, இதில் பேபி சஞ்சய் ஆதித்யா. 7:40 நம்மை சுற்றி, இதில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். 8:50 சாய்பாலின் இன்று ஒரு தகவல், தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் உரை. 9:02 சிறுவாணி சாரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ். 11:02 இன்றைய நேயர். 11:30 வண்ணப்பூக்கள், இதில் இலக்கிய சோலை. முதலில் பட்டினப்பாளையில் அறப்பண்புகள், உரை வழங்குபவர் முனைவர் பி கோகுல்நாத் அவர்கள். அடுத்து காலந்தோறும் ஔவை, உரை வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். பகல் 12:00 வசந்த இல்லம், இதில் சிங்கப்பெண்ணே. இளம் தொழில் முனைவோர் ஸ்ரீ சிந்துஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 பூந்தென்றல், 1:00 மணி 1 மலர் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்ப்புறத்திலே, இதில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். 3:02 டீ டைம், 4:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 5:02 சித்திர செவ்வானம், இதில் சமூக சேவகர் மேடை பேச்சாளர் கீதா கபிலன் அவர்களுடன் நேரலை. 6:00 பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை, சிந்து பைரவி, ஓடும் நதி, ராமு, திருவருட் செல்வர், பக்த சபரி, சரணமையப்பா, கந்தன் கருணை ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். 6:40 பொன்மாலை பொழுது தொடர்ந்து கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும், முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து விதை பாதுகாப்பு குறித்து உரை வழங்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் நர்கீஸ் அவர்கள். 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு, 10:00 மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ். நாளை இரவு மெலடி மெட்டிக்கல்ல திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று அவர்களினுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமா 25 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. இறுதியாக கேரள மாநிலம் பாலக்காடில் அதிகபட்சமா 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கிறதா சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் அப்டேட் சொல்லுது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 10:59:46. நேர்களே, நமது 999 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகின்றன. நாளைய நமது நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் காலை 5:51 துவங்கும். நன்றி நேர்களே. ஜெய்ஹிந்த்.